சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காம நீங்களே உங்க சூழ்நிலைகளை மாத்திக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இந்த நாள் ஒரு நாள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெளியில எங்கேயாவது போகணும் அப்படி மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால உங்க எல்லாத்துக்குமே இந்த நாள் செம சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும், அதே நேரத்தில் ஸ்பீடா போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்க. அது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், நமக்கு எதிராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, இது நம்மளால முடியாது போலியே அப்படின்லாம் வந்துட்டு நினைக்க வச்சிடும். அதுக்கு காரணம் அடுத்தடுத்த தோல்விகள். அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ரெகுலராக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அதனால தான் வந்து நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், சூழ்நிலையால் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை நம்ம சரி செஞ்சு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் இப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பூமியின் இயற்கையான துணைக்கோள் எது? பூமியின் இயற்கையான துணைக்கோள் எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு

0: எமோஷனலா சொல்லும்போது இல்ல இல்ல இதை கொஞ்சம் மாத்தி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்க வந்தேன், ஆனா இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் கார்ல அவர் தனியா பயணிக்கிறார். சுத்தி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோட வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வேளாண் பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, வரகோட விலை வந்து கடந்த வாரத்தில் 28 ரூபாய், இப்போவுமே 28 ரூபாய் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிவிலிருந்து வரகு விலை இப்போ அதிகமாக இருக்குது, தேவை அதிகரிக்கிறதுனால சிறிய ஏற்றத்துடன் தான் வந்து இந்த விலை தொடர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் வரத்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால வெளிமாநிலங்கள் இருந்து வரத்து வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மல்லிகை இருக்கு இல்லையா, அதோடைய விலையுமே கடந்த வாரத்தில் 550 ரூபாய், இப்போ 450 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து குறைவாக இருக்குது, அதே நேரம் விலையுமே வந்துட்டு குறைந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. திருமணம் போன்ற விசேஷங்கள் எதுவும் இல்லாததுனால விலை குறைவாகவே இருக்குது அப்படின்னும், ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மரவள்ளக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு கடந்த வாரத்தில் 14 ரூபாய், இப்போ 12 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது, டன் 14,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்துட்டு விலை குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலையே தான் வந்துட்டு தொடரும் அப்படி மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 54 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், வால் கத்தரிக்காய் 46 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 44 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 32 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூசவரை 75 ரூபாய், கேரட் 100 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு

இளைய நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா
3: சார், சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
4: சார், நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எறும்புல நல்லா ஏறுது.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.

மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் பத்திரப்பதிவு அப்படிங்கிறது கட்டாயம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி கட்டுமான நிறுவனங்களுக்கு ஐஜி அவர்கள் கடிதம் என்று எழுதியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புது வந்துட்டு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் பத்திரப்பதிவு தான் வந்துட்டு கட்டாயம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரவக பதிவுக்காக வெப் கேமரா வாயிலாக புகைப்படம் எடுக்கக்கூடிய இடத்துல பின்னணி திரை தெளிவாக இருக்கணும், எந்தவித படங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவு செய்யக்கூடியவங்களுடைய படம் பிடிப்பதற்கு ஏதுவாக தரமான வெப் கேமரா இருக்கணும். சொத்து விற்பவர்கள், வாங்குபவர்கள் விரல் ரேகை மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்ய பத்திரப்பதிவுத்துறை மென்பொருள்களோட ஒத்து போகக்கூடிய கருவியை அமைக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவெளி பதிவுக்கான கருவிகள் நவீன முறைகளை தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னும், பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய இடத்துல 100 Mbps வேகத்தில் இணையதள சேவை இருப்பதை உறுதி செய்யணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பதிவுத்துறை இணையதளத்தில் லாக்இன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுழைவு வசதியை முன்கூட்டியே ஏற்படுத்தி இருக்கணும். கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் ஆகியோர் இதற்கான வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் பத்திரப்பதிவு வெற்றிகரமாக நடக்க அனைவரும் ஒத்துழைக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து வந்துட்டு இந்த முறையானது ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்காகவே வந்துட்டு சில வழிகாட்டுதல்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வழிகாட்டுதல் படி தான் நீங்கள் ஆன்லைன் பத்திரப்பதிவு கட்டாயமாக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் மார்ட்டின் காட்டுச்சுடைய குண்டு கூலி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்து தான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய சேலத்துல அரசு பொருட்காட்சி வந்துட்டு திறக்கப்பட போறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சேலம் பக்கத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு போஸ் மைதானத்துல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அரசு பொருட்காட்சி அரங்கு பணி வந்துட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் வந்துட்டு நேற்று பார்வையிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூறியதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தொடர்பு துறை சார்பில் நடத்தப்படக்கூடிய அரசு பொருட்காட்சியை அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அரசின் திட்டங்களை மக்கள் அறிவதற்காக 31 துறைகள் சார்பில் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், தனியார் அரங்குகளில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சம், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்பட பல்வேறு விற்பனை அரங்குகள், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பொருட்காட்சியை மக்கள் கண்டுகளிக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொருட்காட்சி வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. 45 நாட்கள் இந்த பொருட்காட்சி நடக்கிறது. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த பொருட்காட்சி போய் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 45 நாட்களுக்கு இந்த பொருட்காட்சி இருக்க போகுது. ஸோ மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி 31 துறைகள் சார்பில் கண்காட்சி அரங்குகளுமே வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,865 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 110,920 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சிருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சிருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. முட்டையோட விலை இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 6 ரூபாய் அப்படி மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 5.40 காசுகள் அப்படி மாதிரி இப்போ இந்த ஒரு வாரமாக வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே இருக்குது. வெள்ளியோடைய விலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதாவது கிராமுக்கு 245 ரூபாய், பாருக்கு 245,000 ரூபாய் அப்படி மாதிரி இருந்து லைட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் காலையிலேருந்து சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு, தவிர ஃபுல்லாக வந்துட்டு என்ட்ரி கொடுக்கல. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நேற்றுமே வந்துட்டு மழை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் டைமில் கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து 5 மணி 6 மணி அந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வந்துட்டு சாரல் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா, கொடையோ ரெயின் கோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு கடலோர கேரளா வரைக்குமே தமிழகம் வழியாக 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிச்சுக்குது அப்படின்னும், அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிச்சுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், அதே மாதிரி வட தமிழகத்தில் சில இடங்கள்லையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு என்னுடைய தமிழகத்தில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 77.57 TMC ஆகவும் நீரிருப்பு 39.57 TMC ஆகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 13674 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த நாட்களை விட இப்போ வந்துட்டு நீர் வரத்து சடனாக வந்துட்டு அதிகமானுச்சு, 19000 அப்படிங்கிற அளவுக்கு அதிகமானுச்சு. ஆனால் இப்போ அது திரும்பவுமே வந்துட்டு கம்மியாகி வெறும் 13674 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. அதில் இப்போது முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்ணாகுளம் டு பெங்களூரு சிறப்பு ரயில் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் யாராவது எர்ணாகுளம் டு பெங்களூர் இடையே பயணிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. சேலம் வழியாக சிறப்பு வார ரயிலாக வந்துட்டு இதை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுபடி எர்ணாகுளம் டு பெங்களூரு ரயில் நாளையிலிருந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நைட்டு 11:10 புறப்பட்டு ஆலுவா திருச்சூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் குப்பம் பங்காறுபேட்டை கிருஷ்ணராஜபுரம் வழியாக அடுத்த நாள் மதியம் 12:50 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் அதிகாலை 5:45 எர்ணாகுளத்தை அடையும் அப்படின்னும், நைட்டு 9:25 சேலம், 10:35 ஈரோடு வந்து போகும் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இது பற்றி என்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை வின்சென்ட் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை புதிய பஸ் நிலையம் ஜங்ஷன் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைம் ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்களோ கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, பூமியின் இயற்கை துணைக்கோள் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணியா அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமா வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாசன் நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பேங்க்கில் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு பேங்க்கில் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதாவது பிஎன்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் மொத்தமாக 545 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், வயது வரம்பு 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ, இந்த ரெண்டு முறை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. SC ST பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 9/8/2026, அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளார் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் நீங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா pnb.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் பற்றி அப்டேட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளார அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா pnb.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இன்ஜுவுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/7/0/107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குளத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். எவ்வளவு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெளியே அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பீடு தாங்க வந்திருக்கு. என்ன அப்படிட்டு அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய சேலத்துல ரேஷன் குறைதீர் கூட்டம் முகாம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாசில்தார் அலுவலகங்களையுமே இன்னைக்கு ரேஷன் குறைதீர் கூட்டம் முகாம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல், மொபைல் எண் பதிவு எண் மாற்றம், அதுக்கப்புறமா எண் மாற்றம், ரேஷன் பொருட்களுடைய தரம், எடை குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் குறித்து மனு அளித்து உடனே தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கணும், மொபைல் பெண் வந்து ஆட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த ரேஷன் கார்டுகளை பற்றி ஏதாவது புகார்களோ இல்லை வந்து சந்தேகங்களோ நீட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த முகாம் நடக்க போகுது. ஸோ மறக்காம இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் குரூப் சேட் இருக்கும் இல்லையா, அந்த சேட்டில் வந்து அட்மின்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த வசதிகள் இருக்கும். இப்போ வந்துட்டு அட்மின்கள் மட்டுமே இல்லாமல் அட் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசதியை எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்தப்படக்கூடிய வாக்கெடுப்பில் வாக்கை திருத்தக்கூடிய உரிமையும் அறிமுகம் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன். அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டடான பல அப்டேட்ஸ் வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன். அவங்க கூட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும். இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதால் அதிகம் பயன்பெறுவது தனி ஒரு மனிதரா சமூகமா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதால் அதிகம் பயன்பெறுவது தனி மனிதரா சமூகமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டேன் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம சேலம் மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர 22/8/2026 அன்னைக்கு நங்கவழியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தனியார் மகளிர் கல்லூரியில் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளங்க பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 22ஆம் தேதி நடக்கப்போகுது அப்படின்னும், இந்த முகாமில் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி, வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருந்து 150க்கும் மேற்பட்ட வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், 5000க்கும் மேற்பட்ட காலி இடங்களுக்கு இப்போ பணியாளர்களை தேர்வு செய்ய இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த முகாம் சாயங்காலம் 3 மணி வரைக்குமே நடக்க இருக்குது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பொறியியல், செவிலியர், ஆசிரியர், தொழிற்கல்வி போன்ற அனைத்து விதமான கல்வி தகுதி இருக்கக்கூடியவங்களுமே இன்று கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்களுமே வேலை நாடுனர்களுமே www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னும், இது பற்றின தகவல்கள் மேலும் தேவைப்படுது அப்படின்னா jobfairmccsalem@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் மூலமாகவோ அப்படின்னா 0427240 3750 அப்படிங்கிற இந்த தொலைபேசி நம்பர் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, சதீஷ் அவர்கள் வந்து சித்தனூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சதீஷ். நான் உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக

உங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளுக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிலை என்னான 9 8 7 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம நிகழ்ச்சியுடைய அதாவது இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதால் அதிகம் பயன்பெறுவது தனி மனிதரா சமூகமா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதால் அதிகம் பயன்பெறுவது தனி நபரா இல்லை சமூகமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787700178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளுடைய நிலை என்னான 9787700178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? பூமியின் இயற்கையான துணைக்கோள் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சந்திரன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலேருந்தும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, காவியா, ஜோஷ்வா, தனேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள் உறப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787700178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்களுமே மீட் பண்ணுறதுக்காக சத்யா நான் வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நின்றுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நேயர்கள் எல்லாருக்குமே சூப்பரான அருமையான ஒரு காலை வணக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி மற்றும்
1: பிரதீபா.
0: ஓகே, இன்னைக்கு வந்து வாகை சூடவா நிகழ்ச்சியை கரெக்டாக 9 மணிக்கு நம்ம வந்து தொடங்கியாச்சு. என்ன கேமோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் கேம் தான். இன்னைக்கு நான் உங்க கூட 2 மணி நேரம் ஜாலியாக பேசிட்டே விளையாட போறேன். ஸோ எப்படி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு நம்பர் சொல்லுவேன். 1 அப்படின்னு சொன்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அதுதான் இல்லையா? ஒரு சூரியன் தான் இருக்கு, ஒரு சந்திரன் தான் இருக்கு. அந்த மாதிரி நான் எண் சொல்ல சொல்ல அந்த எண்ணுக்கு ஏற்ப எத்தனை பொருள் இருக்கு அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும். அதே 2 சொன்னா 2 கண்கள் 2 கால்கள் அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லணும். சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு முதல் நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டலாம். வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
0: ஓகே ஓகே. நான் எப்படி போகுது இன்னைக்கு நாள்?
2: நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கேன், பஸ்ல போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. நான் வீக்கெண்ட்னால டிராவல் ஆனா?
2: ஆமா ஆமா.
0: சூப்பர் சூப்பர், நான் என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
2: ஒரு
0: நாள்ல இருக்கும். ஓகே, அடுத்து வந்து 365.
2: ஒரு வருடம், ஒரு ஆண்டு.
0: சூப்பர் சூப்பர் னா. ஓகே, 4.
2: பஸ்ல 4 டயர்.
0: ஓகே, அதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நாய்க்குட்டிக்கு 4 கால் இருக்கும்ல, அது நினைச்சேன்னா.
2: கரெக்ட், கால்நடை.
0: ஓகே னா, அருமையா விளையாண்டீங்க, நன்றி னா.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு.
1: மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீஹரணி. இப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
0: ஸோ இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-8. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடாது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னா

0: பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி மற்றும்
1: பிரதீபாவுடன்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் கேம் தான். நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு எத்தனை பொருள் இருக்கு, அதாவது அந்த நம்பருக்கு ஏற்ப எத்தனை பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: இந்த வாரம் அப்படியே பண்டிகையோட ஜாலியா போச்சு.
2: திங்கள் செவ்வாயிரம்.
0: ஆமா பாட்டி. பாட்டி இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு
2: இருக்கோன்னு தெரியுமா? சொல்லலாம் தம்பி.
0: ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நம்பர் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து இப்ப ஒண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் அதான் இருக்கு இல்லையா? அடுத்து ரெண்டு அப்படின்னு சொன்னா ரெண்டு கைகள் இரண்டு கால்கள் அதான் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்க கரெக்டா சொல்லணும், நான் நம்பர் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே பாட்டி, உங்களுக்கான முதல் நம்பர் 5.
2: பஞ்சபூதங்கள் 5.
0: ஓகே. 6.
2: ஐம்பத்தி ரெண்டு

0: டைமும் கிடையாது, மாதங்களும் கிடையாது.
1: ஆனா வாரங்கள் இருக்குல்ல?
0: வாரமா?
1: ம்,
0: 52 வாரங்கள். என்ன,
1: ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள்?
0: எப்படிமா,
1: ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள்?
0: சரி சரி சரி.
1: ஓகே பாட்டி, ஓகே, அருமையா விளையாண்டீங்க, நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி சாமி. இங்க ரேடியோ மைக் செட் வச்சு பாட்டு ஓடிட்டு இருக்குதுங்க.
1: ஓகே ஓகே பாட்டி,
0: அதனாலதான். சரி சாமி,
1: நன்றி பாட்டி.
0: சரி, நன்றி, நன்றி சாமி.
1: ஓகே, இன்னைக்கு தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாங்க.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீஹர்னி. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்
3: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். ஸ்ரீஹரணி அண்ட் பிரதீபா, சேலம் இரும்பாலையில இருந்து இணைப்பு நிறுபவர் எழிலரசி. நிலையத்தில் அலுவலமா நம் நேயர்கள் சொந்தங்கள் அலுவலமா இருக்கீங்களா?
5: எல்லாரும் சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க ஹரணி அண்ட் பிரதீபா.
5: ஓகே ஓகேங்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு?
4: இன்னைக்கு ஒரு நம்பர் சொல்வீங்க, அதுல வந்து எந்த பொருள் இருக்கு, எத்தனை இருக்குன்றத சொல்லணும்.
5: ஓகே,
4: எந்த பொருள் எப்படி இருக்கு?
5: விளையாடலாமாக்கா?
4: விளையாடலாமே.
5: உங்களுக்கான இது ஒன்று.
4: ஒன்று நிலா.
5: ஓகே. இரண்டு.
4: இரண்டு கண்கள்.
5: நான்கு.
4: நான்கா? விலங்குகளுக்கு நான்கு கால்.
5: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. நன்றி அக்கா.
4: ஓகே, நன்றி ஹரணி அண்ட் பிரதீபா. பாய் பாய்.
5: பாய் பாய்க்கா.
3: ஓகே, இன்னைக்கு இரும்பாலையில இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட இந்த 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்ல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. உடைய பொருள் அதாவது அந்த நம்பருக்கு எந்த பொருள் செட் ஆகும், அதாவது எத்தனை இருக்கும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்னு அப்படின்னு சொன்னேன்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் அப்படின்னு சொல்லணும். இரண்டு அப்படின்னு சொன்னேன்னா இரண்டு கைகள் இரண்டு கால்கள் அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்லணும். சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா நல்லா சூப்பரா ஹாப்பியா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க ஹரிணி?
0: ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கேனா.
1: நேத்து
0: லைட்டா மழை வந்துச்சு, ஆனா இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு சாயங்காலம் தான் தெரியும்னா.
1: ஆமா, வேலூர்லயும் நல்ல மழை பெஞ்சதுப்பா நேத்தி.
0: ஓகே ஓகேண்ணா.

0: கிளைமேட் சில்லுனா இருக்கும்.
1: ஆமாமா, அதனால தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கிளைமேட்.
0: ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா. அண்ணா, இன்னைக்கு விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: போலாமே.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 9
1: 9 கோள்கள்
0: கரெக்ட்ண்ணா.
1: அப்புறமா நவகிரகங்கள் கூட சொல்லலாம்.
0: சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து 52 ஒரு வருடத்துக்கு யோசிச்சு பாருங்க. சூப்பர் சூப்பர், நான் கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து 10
1: இன்னைக்கு
0: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பரா நம்ம கூட விளையாண்டாரு.
2: மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நீ வாகை சுடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டுக்கே விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு எண் சொல்லுவேன், அந்த எண்ணுக்கு உரிய பொருட்கள் நீங்க என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா,
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கான
2: இரண்டாவது 26
3: 26
2: விளையாண்டீங்க.
3: வண்டி பெட்ரோல் எல்லாம் நிக்குது, 100 ரூபாய் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு.
2: அப்படிங்களா?
3: அதாவது அவர்கிட்ட பாக்கி பேலன்ஸ் இருக்கான்னு சொல்றதுக்காக இப்படி
2: போட்டுருக்கேனா?
1: மேட்டுப்பாளையத்துல இருந்து ரொம்ப சூப்பர் அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, சோ இதே மாதிரி நிறைய நேயர்களோட அடுத்த 1 மணி நேரம் இன்னும் சூப்பராவும் ஜாலியாகவும் நம்ம விளையாடலாம். ஸ்டேட்யூண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: ஓகே, இப்போ பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது.

0: நூற்றி 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் நம்ம இந்த எண்கள் விளையாட்டை நிறைய நேர்களோட அருமையாக விளையாண்டோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கூடயுமே நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுலாம். வணக்கம்.
1: உங்களுக்கான
0: முதல் நம்பர் என்ன அப்படினா 3.
1: 3
2: சூப்பர்.
0: அடுத்து வந்து என்ன குடுக்கலாம்? 12.
1: 12ங்களா?
0: மாதங்கள். ஓகே.
2: அடுத்தது 100.
1: 100ங்களா? 100 ஆயிருக்குங்க.
0: ஓகே ஓகேண்ணா. ஓகே 12 திருப்பி இன்னொரு 12.
1: 24ங்களா?
0: ஒரே ஒரு 12.
1: இன்னொரு 12ங்களா?
0: என்ன நம்ம நேரம் கூட

0: ஆங்கிலம் ஆகுங்க.
1: ஆஹா, நேரம் பாப்போம், நேரம். அதுவும் ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகே, அருமையா விளையாண்டிங்க, நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ஆட்டியாம்பட்டியில இருந்து ராமண்ணா ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் வாகைசோட வா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட

ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில ஃபிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும்

0: ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
1: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
0: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம்.
0: ஃபார் காண்டாக்ட் 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை எடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போய்

0: இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி. இப்போ நம்ம என்ன கேம் விளாண்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் கேம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த நம்பர்ஸ் கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் ஒரு நம்பர் சொல்வோம், அந்த நம்பரில் என்ன பொருள் இருக்குது, என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒன்றுன்னு சொன்னால் ஒரு பூமி, ஒரு சூரியன், இந்த மாதிரி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க
1: எல்லாருமே சூப்பராவே இருக்கும். இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
2: நம்பர் சொல்லுங்க.
1: ஓகே ஓகேங்கண்ணா, அதை சொல்லட்டுமாண்ணா? நம்பர்
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான நம்பர் 1.
2: 1 ஒரே வானம்.
1: ஓகேண்ணா. 3.
2: 3 முக்காலி.
1: 8.
2: 8 கால் பூச்சி சிலந்தி.
1: சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கனா.
2: ஓகே,
1: ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா ரொம்பவே சூப்பரா டக்கு டக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே மக்களே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து விளையாடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: Viren.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
3: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எறும்புல நல்லா ஏறுது.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
3: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
4: மலை பிரதேசங்களில் அதிவேக

அதிகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன விளையாட்டு நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை வச்சு, அதாவது எண்கள் மற்றும் வார்த்தைகளை கொண்டு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு நம்பரை சொன்னால் அதுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கும். நாங்க ரெண்டு பேருமே
5: இன்னைக்கு
4: என்ன கேம் விளையாடும் தெரியுமா?
5: நீங்க ஒரு நம்பர், அதாவது ஒரு ஸ்கோரல் சொல்லுவீங்க, நான் நம்பர் சொல்லணும், எத்தனை இருக்குன்னு சொல்லணும்.
4: சூப்பர், நான் விளையாடலாமா?
5: விளையாடலாங்க.
3: ஓகே, நான் உங்களுக்கான முதல் எண்
5: 11.
3: விளையாட்டு இருக்குல்லண்ணா, விளையாட்டுல ஒரு குழுவா
5: இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஓகே, அடுத்து வந்து 12.
5: அது விளையாட்டு
3: இது நம்ம உடல் சம்பந்தப்பட்டது.
5: உடல் சம்பந்தப்பட்டதுங்களா?
3: கோவிந்தசாமி அண்ணா கொடுமுடிதாச பாளையத்துல இருந்து ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து விளையாடலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி மற்றும் பிரதீபா. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக நிறைய நேயர்களோட விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த இப்போ இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
7: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறிவடிவுட்டிலிருந்து நம்ம ராஜேஸ்வரி பேசுகிறேன். நேயத்தில் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
8: எல்லாரும் சூப்பராக இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: உங்களுக்கான
8: வார்த்தை ஒன்று.
7: ஒன்று.
8: மூன்று விரல்களா?
7: மூன்று வந்து முக்காலி.
8: ஆ, சூப்பர் அக்கா, சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
7: ஓகே அக்கா.
6: ஓகே, இன்னைக்கு தர்மபுரியில இருந்து ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, அடுத்ததா பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இந்த விளையாட்டை கேட்டுட்டு பேசியே ஆகணும்னு ஒருத்தர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை சுற்றி சத்யமூர்த்தி தான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். ஹாய் ஸ்ரீஹரணி. ஹாய் பிரதீபா.
3: வணக்கம் வணக்கம் அண்ணா.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க சத்யமூர்த்தி? நம்மை சுற்றி எப்படி போச்சு லைவ் எல்லாம்?
2: சூப்பராக போணுச்சு. சரி, ஒரு மணி நேரம் கேப் விட்டோம், சரி திரும்ப வந்து பேசலாமே, பேசிதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க இப்படி தான் கேம்
1: விளையாடுறீங்க பார்க்கறதுக்காக. ஓகே,
2: விளையாண்டுருவோமா?
1: விளையாடலாமே. என்ன கேம்னு தெரியுமா?
2: ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவீங்க, அந்த நம்பர்ல ஏதோ ஒரு திங்ஸ் நான் சொல்லணும்.
1: கரெக்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் எண் என்ன அப்படின்னா 10.
2: 10 ரூபாய் நோட்டு, வீரர்கள்.
1: 10 ரூபாய் நோட்டு நீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நன்றி. ஓகே, இப்போ நம்ம சத்யமூர்த்தி கூட விளையாண்டதை தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போது டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சூப்பராக நிறைய கேம்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சத்யமூர்த்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறாரு, சொல்லுங்க.
2: இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வின் தொடக்கம் விவசாயம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காம கேளுங்க. அது வரைக்கும் உங்க கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா மற்றும்
3: பிரதீபா மற்றும் ஸ்ரீஹரணி.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டோம். ஸோ லாஸ்ட்டாக இன்னைக்கு நம்ம கூட நிறைவு நேரம் இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயுமே விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ பார்த்திபன்.
4: யோகியா பாட்லேருந்து பார்த்திபன்.
1: ஓகே ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளையாண்டுலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கான முதல் எண்கள் என்ன அப்படின்னா 11.
4: பதினொன்னு
1: வந்து ஒரு கிரிக்கெட் அணியில 11 வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ஓகே, ஈஸியா ஒண்ணு கேக்குறேன். 4.
4: பூனை, நாய்.
1: ஓகே, அருமை. 2.
4: 2. காகம், குருவி.
1: சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்ததா 30.
4: 30. மாதம்
1: மாதம். ஓகே கரெக்ட். நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
4: தேங்க்ஸ்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பார்த்திபன் நிறைவு நேரா ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு வாகை சுடவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்ததாக 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில் பத்மாவதி உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே, நன்றி
3: நன்றி.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பதினான்காம் நூற்றாண்டுல திரும்பவும் கவனம் பெற்றது கம்பம். அந்த பள்ளத்தாக்கின் மண் வளமும் நீர் வளமும் இதமான தட்பவெட்பமும் அந்த பகுதியை தனதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குறுநில மன்னர்கள் சண்டையிட்ட வரலாறு அதுங்க. அப்படி கம்பம் பள்ளத்தாக்க ஆட்சி செஞ்ச உள்ளூர் ஆட்சியாளர்களோட சண்டையிட்டு அதை 1374 கைப்பற்றியவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கீழே குறுநில மன்னராகவும் அதுக்கப்புறமா ஜமீனாகவும் ஆட்சி செய்த கம்பநாயக்கர். தன் சகோதரர் உத்தம நாயக்கரோட இந்த பகுதியில அவரு கோட்டை கட்டி ஆண்டதுனால கம்பம் அப்படின்ற பெயர் பெற்றதா குறிப்பிடுறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஆனா இன்னைக்கு நகராட்சியா விளங்கக்கூடிய கம்பத்தின் தற்கால அடையாளம் கண்ணகியோ அங்க கட்டப்பட்ட கோட்டையோ விஜயநகர ஆட்சியாளர்களோ இல்லங்க. கம்பம் பள்ளத்தாக்குல விளைஞ்சு கொளிக்க கூடிய பன்னீர் திராட்சை, பசுமை போர்த்திய திராட்சை தோட்டங்கள் தான் இப்ப கம்பத்தின் முதன்மை அடையாளம்னு சொல்லலாம். 2023 கம்பம் பன்னீர் திராட்சை அப்படின்ற புவிசார் குறியீடும் பெற்றிருக்கு. திராட்சை பழ சாகுபடியில நாட்டிலேயே மகாராஷ்டிரம் தான் முதலிடத்துல இருக்கு. அதனாலேயே இந்தியாவில திராட்சை தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த இடத்துல கர்நாடகம். ஆனா இந்த ரெண்டு மாநிலங்களையும் பன்னீர் திராட்சை உற்பத்தியில பின்னுக்கு தள்ளிடுச்சு

தமிழ்நாட்டின் கம்பம் பள்ளத்தாக்கு. நாட்டுல விளையக்கூடிய பன்னீர் திராட்சையில 90% இங்கதான் விளையுது. பிரெஞ்சு பாதிரியார் ஒருத்தவங்க 1832 பாரம்பரிய திராட்சை ரகங்கள் சிலவற்றை சின்ன அளவுல முதன் முதல இங்க சாகுபடி செஞ்சு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த செவாட் சோனே அப்படின்ற தோட்டக்கலை நிபுணர் ஒட்டு ரகமா 1850 உருவாக்கிய மஸ்கட் ஹாம்பர்க் அப்படின்ற விதை கொண்ட திராட்சை ரகம் 1920 கம்பத்துக்கு வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா விதை கன்றுகளா இந்தியாவில பல மாநிலங்களுக்கும் போய் பரவனாலுமே கம்பத்துக்கு மட்டும் தனி புகழை சேர்த்துடுச்சு. இந்த ரகம் அதன் விரைவான வளர்ச்சி, முன்கூட்டியே பழங்களா முதிர்ச்சி அடையும் தன்மை, இது எல்லாமே சாதகமான அம்சங்களால இங்க இருக்கக்கூடிய திராட்சை விவசாயிகளோட கண்ட கண்ட குலதெய்வம் போல ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இது மற்ற ரகங்களை போல இல்லாம ஆண்டு ஃபுல்லாவே எல்லா பருவநிலைகளுக்கும் தாக்கு பிடிக்குது. அதே போல திராட்சை கொத்துகளோட அளவு நடுத்தரத்துல இருந்து பெரியது வரைக்கும் சீசனுக்கு ஏத்த மாதிரி விளைச்சல் கொடுக்குது. மிக மிக முக்கியமான தரமான ஒயின், ஜாம், உலர் திராட்சை, ஜூஸ், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கம்பம் பன்னீர் திராட்சை நம்பகமான தெளிவா மாறிடுச்சு. இதனாலேயே தமிழ்நாட்டின் திராட்சை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்துக்கு இப்ப புதிய புகழ் மாலை சூட்டப்பட்டிருக்கு. என்னங்க சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையை.

0: இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் வந்து சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திக் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மைக்ரோ கிரீன் எந்த மாதிரி வளர்க்கணும், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ கிரீன் அப்படின்னா என்னன்னு தெரியாது, அவங்களுமே வந்து இதை தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆனா என்ன, ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த ஊற வைக்கிற டைம், முளைக்கட்டுற டைம், அதே மாதிரி நீங்க இது ட்ரேல போட்டு வளர்க்குறீங்கன்னா அதோட அளவு அது எல்லாமே மாறும், ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுங்க. ஸோ அதெல்லாம் வந்து முறையா பயிற்சி இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா அது ஃபங்கஸ் கொஞ்சம் வரக்கு மோல்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். அதிகமா வெயில் இருக்கிற ஏரியால இது வர்றது கொஞ்சம் டவுட் தான் வரும். அதாவது இந்த பச்சை பயிறு, ஹார்ஸ் கிராம், அதாவது கொள்ளு, அந்த கருப்புளுந்து இதெல்லாம் வந்துருங்க. ஒரு சில விதைகள் எல்லாம் வந்து இந்த ரொம்ப வெயில் இருக்கிற இடங்கள்ல வராது, அது டெம்பரேச்சர் வந்து 30 கீழே வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் வந்து ஒரு 27-28 லெவலுக்கு கீழே வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ரூம் வந்து நல்ல வென்டிலேட்டட் ரூம் தான் இருக்கணும். நீங்க அவுட்டோர் வந்து இதுக்கு வச்சு பண்றீங்க அப்படின்னா சன்லைட் டைரக்டா படவே கூடாது. ஸோ இந்த மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கலர் தான் ரொம்ப முக்கியமானது. மைக்ரோ கிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ இதுல 5,000 வரும், ஒரே நாள்ல 10,000 சம்பாதிக்கலாம், மாசத்துக்கு 20 லட்சம் அப்படின்னு யூடியூப்ல நிறைய விளம்பரங்கள் இருக்குங்க. அது வந்து அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு ரியாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பொருளை காலையில கட் பண்றீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளார கஸ்டமர் பிளேஸுக்கு போயிடணும். அதே மாதிரி இதை பேக்கேஜிங் வந்து பண்றீங்க அப்படின்னாலும் 3 to 5 நாள் தான் தாங்கும். அதுவும் கரெக்டா ஏர் ஸ்பேஸ் இருக்கிற கண்டெய்னர்ல தான் நீங்க பேக்கிங் பண்ணணும். அதுவும் சுத்தியும் டிஷ்யூ பேப்பர் ரேப் பண்ணி தான் பேக்கேஜிங் பண்ணணுங்க. இதை நீங்க வளர்த்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா FSSAI வந்து வாங்கிருக்கணும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இந்த மைக்ரோ கிரீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அதை எந்த மாதிரி வழிமுறைகள்ல நம்ம வந்து பேக்கிங் செய்யணும், அதே போல இப்ப வந்து முறையான பயிற்சி இல்லாம இந்த விஷயத்துல நம்ம இறங்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை செய்யலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: எலுமிச்சை சாகுபடி எந்த மாதிரி செய்யணும், அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க, வாங்க.
4: ஆனா அந்த முறையோட செய்யணும். புண்ணாக்கு உரம் போடணும்னா மாசம் 40 நாளைக்கு ஒருக்க இந்த புண்ணாக்கு, இந்த உரம், அந்த வேப்பங்கட்டி, இது மூணும் போட்டாவே போதும். மருந்து ஏதாவது நோவு இருந்தா ஒரு மருந்தை வாங்கி அடிக்கலாம், நல்ல வாசல் கிடைக்கும். மேடம், எலுமிச்சைக்கெல்லாம் வந்து நடவு நடுறது வந்து 15 அடி தள்ளி நடணும். விஸ்தா நடந்தா தான் அது காப்பு வரும்போது உள்ள போய் எடுக்க முடியும். சும்மா 10 அடி 7 அடியில நட்டுதான் உள்ள போய் போக முடியாது. அதனால அதுக்கெல்லாம் வந்து நடவு நடுற போதே பறிச்சு ஆழத்துல ஊனிட்டா நல்லா வரும். ஆனா அதுக்கு தண்ணி வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலும் கூட போதும். நல்லா கிள்ளு குண்டு இல்லாம இருந்தா நல்ல முறையில வருங்கம்மா. அதே மாதிரி மருந்து அடிக்கிறதுல வீட்டு இருந்தா தான் அந்த வெள்ள நோய் மாதிரி விழுவோம், அதுக்கு ஒரு மருந்து அடிச்சா மருந்து செலவெல்லாம் கம்மிதான். உரம் முன்னாக்கு எருவடிச்சு போட்டாவே போதும், தண்ணி ஒழுங்கா பாஞ்சினாவே அதுக்கு எதுவும் தேவையில்லை. அது மாதிரி செய்யலாம், விவசாயத்துல அது ஒண்ணும் பாதிப்பு வராது, நல்லாவே இருக்கும். ஆனா அது மாதிரி செஞ்சா தாராளம் வராது. 10 நாளைக்கு ஒரு கூட தண்ணி விடலாம், அதனால ஒண்ணும் தப்பு. 10 நாளைக்காவது ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுன்னா குளிர்ந்து குழு குழுன்னு வரும். தண்ணியை ரொம்ப கம்மியாச்சுன்னாக்கு காயில வந்து புள்ளி விழுகு, புள்ளி விழுகுது. அந்த புள்ளி இல்லாம இருக்கிறதுக்கு தண்ணி மட்டும் ஒழுங்கா பாயணும், அதுல வேற பிரச்சனை எல்லாம் இல்ல. 15 அடி தள்ளி நட்டாவே போதும். அது மாதிரி செஞ்சா அதுல விவசாயம் நல்லா இருக்கு. நாங்க 2 விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி செஞ்சா செய்யலாம் மேடம். மாறி இருக்கிறதுக்கு கீழே அதிகமா இருந்தா வரும், மழை பெஞ்சா நல்லா குழு குழு மாறி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், மருந்து வந்து பச்சை பவுடர் மருந்து அடிச்சா உடனே மாறும். அதுக்கு வந்து துத்தம் சுண்ணாம்பு கலந்துதான் முதல்ல அடிச்சுட்டு இருந்தா, இப்ப அது இல்ல. பச்சை மருந்த பச்சை பவுடர் வாங்கி அடிச்சாலுமே போதும், நல்லா இருக்கு. அதிகமா மருந்து கூட செலவு வராது, மருந்து செலவு அது கம்மி. எவ்வளவு தண்ணி பாயுதோ அது வரைக்கும், ஆனா அதுக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஏத்துக்கிறோம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இலையில வந்து பூச்சி தாக்கிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அதையுமே சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது எலுமிச்சை சாகுபடி நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல விரிவாக்க விஞ்ஞானி பேராசிரியர் முனைவர் விஜயராகவன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சிறுதானிய பயிர்களோட சாகுபடி என்ன மாதிரி இருக்கும், அதே போல அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கிராமங்களில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தில் சிறுதானிய பயிர்களினுடைய பங்கினை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த வறண்ட மற்றும் மானாவாரி பகுதி சாகுபடியில சிறுதானிய பயிர்கள் முன்னிலை வைக்கின்றன. இந்த பகுதியில் நிலவுகிற பல்வேறு சுற்றுச்சூழல், வேறுபட்ட கலாச்சார நிலை மற்றும் மோசமான வேளாண் பருவநிலைகளுக்கு தக்கவாறு வளர்கின்ற தன்மையை இந்த சிறுதானிய பயிர்கள் இயல்பாகவே பெற்றிருக்கின்றன. எனவே இப்பகுதி மக்களினுடைய உணவு, உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை ஆதாரமாக குறிப்பாக ஏழை மக்களின் பொருளாதார வளர்ச்சியிலே சிறுதானியங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன. சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாளி ஆகியவை சிறுதானியங்களிலே முக்கியமானவைகளாகும். இவற்றுடன் மக்காச்சோளமும் சேர்ந்து சத்துமிகு தானியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றது. பல்வேறு மரபு வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டுள்ள இப்பயிர்கள் அடிப்படை பயிர் சுழற்சி முறை சாகுபடிக்கு உகந்ததாகவும், வறட்சி, அதிக வெப்பம், உவர், கலர் மற்றும் வளமற்ற நிலப்பகுதிகளிலும் சாகுபடி செய்யக்கூடிய உணவு மற்றும் கால்நடை தீவன பயிராகவும் திகழ்கின்றது. வறண்ட மற்றும் மலைப்பகுதி மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமன்றி உணவு பயிர்களிலேயே அதிக சத்து பொருள்களையும் நார்ச்சத்தினையும் மற்றும் மருத்துவ குணங்களையும் கொண்ட உணவாக சிறுதானியங்கள் விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் சோளம் வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் முக்கிய உணவு மற்றும் தீவன பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. கம்பு, கேழ்வரகு மற்றும் வரகு பயிர்கள் தமிழகத்தின் மேற்கு, வடமேற்கு, மத்திய மற்றும் தென் மாவட்டங்களிலும், சாமை, திணை போன்ற குறு தானியங்கள் பெரும்பாலும் வடக்கு, மேற்கு மற்றும் வடமேற்கு மாவட்ட மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்களாலும் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மக்காச்சோளம் பயிர் செய்யப்படுகிறது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப சோளம் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கிய உணவாகவும் அதே போல தீவன பயிராகவும் சாகுபடி செய்யப்படுது. முன்னாடி காலத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க. அந்த மாடுகளுக்காக வந்துட்டு சோளத்தை வந்து விதைப்பாங்க. நம்மளுமே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்திருப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கருவாடு பத்தி பேச

அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? சொல்றாங்க. இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய தூத்துக்குடி கருவாடு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடியில உற்பத்தி செய்யக்கூடிய கருவாடு இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, துபாய், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி ஆகுது. முத்து நகரான தூத்துக்குடியில துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையம், பஸ் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போக்குவரத்து வசதிகளும் இருக்கு. இதனால வேகமா வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய தொழில் நகரமா தூத்துக்குடி முத்திரை பதித்து வருது. குறிப்பா மீன்பிடி தொழில் சிறப்போட விளங்குது. தொடர்ந்து ஆண்டுல பெரும்பாலான மாதங்கள்ல வெயில் சுட்டெரிக்கிறதுனால கருவாடு உற்பத்தியும் முழு வீச்சுல நடைபெறுது. வெளிநாடுகளுக்கு கருவாடு ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும் போது தூத்துக்குடியில மீன்பிடி தடை காலத்துக்கு அப்புறமா விசை படகுகள்ல மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதுனால அதிக அளவுல மீன்கள் பிடிக்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த மீன்களை பதப்படுத்தியும் கருவாடா மாத்தியும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது தூத்துக்குடியில கருவாடு உற்பத்தி மற்றும் விற்பனை குறிச்சு மீனவர்கள் சொல்றப்ப பொதுவா நெத்திலி, சாலை, சீலா, பாறை போன்ற மீன்கள் மூலமா கருவாடு உற்பத்தி செய்யறோம்னு சொல்றாங்க. நல்ல மீன்களை தேர்வு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய குடல் மற்றும் தேவையற்ற பகுதிகளை நீக்குவோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து சில மணி நேரத்துல இருந்து ஒரு நாள் வரையிலும் ஊற வைப்போம். உப்பானது மீன்களை பாதுகாக்கிறதோட சுவையையும் ஊட்டுது அப்படின்னு சொல்றாங்க. உப்பு ஊறிய மீன்கள் சுத்தமான உலர்த்தும் தளங்கள்ல பரப்பி பல நாட்கள் நல்லா வெயில்ல உலர்த்துவோம். போதுமான அளவு ஈரப்பதம் நீங்கினதுக்கு அப்புறமா கருவாட்டின் தரத்தை பரிசோதிச்சு விற்பனைக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. இதன் மூலமா ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. தற்போது மீன்களை ரகம் வாரியா தரம் பிரிச்சு சுத்தம் செஞ்சு உப்பு கலந்து வெயில்ல காய வைக்கும் பணியில தொழிலாளர்கள் மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. வெயில் கொளுத்துறதுனால மணமணக்கும் நம்ம ஊரு கருவாடு உற்பத்தி சூடு பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்க தயாரிக்கக்கூடிய கருவாடு அதிக அளவுல இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. மருத்துவ குணம் கொண்ட கருவாடுகளுக்கு அதிக கிராக்கி இருக்கு. வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஆர்வத்தோட கருவாடுகளை கொள்முதல் செய்யறாங்க. வெளிநாட்டினரும் நம்ம ஊரு கருவாடுகளை அதிகமா விரும்புறாங்க. வியாபாரிகளும் போட்டி போட்டு வாங்கிட்டு போறதுனால மீனவர்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. பெரும்பாலும் மாசி கருவாடு, நெத்திலி கருவாடு ஏற்றுமதி அளவுல இருக்கு. இந்த கருவாட்டை வெளிநாட்டுல மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. அங்க தேவை அதிகமா இருக்கிறப்ப நாம உற்பத்திய பெருக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு விசைப்படகுகள் திரும்பவும் கடலுக்கு போயிட்டு வருது. ஆனா தூத்துக்குடியில மீன்களுக்கு அதிக தேவை இருக்கு. இதனால மக்கள் அதிக விலை கொடுத்து மீன்களை வாங்கி சாப்பிடுறாங்க. இது போன்று கேரள வியாபாரிகள் பெரிய மீன்களை மொத்தமா வாங்கி ஏற்றுமதி செஞ்சு வராங்க. இதனால கருவாடு உற்பத்திக்கு தேவையான மீன்கள் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு. அதிக விலை கொடுத்து மீன்களை வாங்கி கருவாடு தயாரிக்கிறப்ப கருவாட்டின் விலையும் அதிகரிச்சிரும். இது வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ₹150 முதல் ₹230 வரைக்கும் விற்பனையான 1 கிலோ நெத்தலி கருவாடு இப்ப ₹410 விற்பனை ஆகுது. இதே போல மாசி கருவாடு ₹450 to ₹550 வரைக்கும் விற்பனையாகி வருது. மாசத்துக்கு 4-5 கண்டெய்னர் கருவாடு ஏற்றுமதி ஆகுது. அப்பா, கருவாடை பத்தி சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சு ஊறுதுன்னா பாத்துக்கோங்களேன். கருவாடு புடிக்கிறவங்களுக்கு இதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ஷியாமலா. அவங்க வந்து பியூட்டிஷியனா இருக்காங்க. அவங்களோட ஜேர்னில எப்படி வந்து பியூட்டிஷியன் ஃபீல்டுக்கு வந்தாங்க, அதை தாண்டி அவங்க இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: ஹாய் ஆல், என்னோட பேர் ஷியாமலா. சேலம் அம்மாபேட்டில இருக்கேன். நான் ஒரு பிரைடல் ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 3 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஆஃப்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோல் என்ன எடுத்து அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க எம்பிஏ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க மேம். எம்பிஏ முடிச்சுட்டு வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க ஃபீல்ட சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
2: அது ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் தான். ஸோ நானும் ஒரு பிசினஸா வரணும், நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு கால் லெட்டர். நமக்கு நான் போகல, நான் எம்பிஏ படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அப்பா தான். அவர் இப்ப இல்லை. எம்பிஏ படிக்கல, ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டியூவல் கோர்ஸ் எடுத்திருந்தேன் சோனா காலேஜ்ல. இப்ப அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நம்மளோட ஷாப் ஓபன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஓபன் பண்ணது.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரைடல் ஜுவல்லரியும் ஷாப் வச்சிருக்கன்னு சொல்லியிருந்தீங்க மேம், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: அது வந்து 2022ல ஸ்டார்ட் பண்ணது. ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்டும் அதே இதுலயே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஓரியன்டட் ஃபீல்ட் தான். ஸோ நம்ம ஜுவல்லரி பேஸ் போகும்போது மேக்கப் ஆர்டிஸ்டும் நம்ம அதுல ஓரியன்டா போயிட்டேன் நான்.
1: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாவோ இல்ல ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட கலைகள் வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம கொடுக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கான்பிடென்ட் லெவல்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு எம்பவரா இருந்து தனியாவே நம்ம பண்ணது ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத கஸ்டமர் யாராவது இருந்திருப்பாங்க மேம், அது பத்தி சொல்லுங்க.
2: கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் தான் சரி, அவங்க அடிக்கடி நமக்கு வந்துட்டே இருக்கும் போது அவங்க கஸ்டமர் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஓரியன்டா போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்

0: அவங்க என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெண் அழைப்பு, என்கேஜ்மெண்ட், மேரேஜ்க்கு அவங்க பேபி ஷவர் முடக்கொண்டு நம்மளோட ஷாப்ல தான் எல்லாமே. ஸோ அது ஒரு கஸ்டமர் பாண்டிங் நமக்கு கிடைச்சிரும் நமக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான ஷியாமலா அவர்கள் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டை எப்படி தொடங்கினாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து

0: இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாவநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷாமலா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ உங்களோட அந்த பார்லரா இருக்கட்டும் இல்ல அந்த பியூட்டிஷியன் பிரைடல் ஜேர்னில வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க மேம்?
4: நம்ம வந்து பிரைடல் ஜுவல்லரி ரெண்டல் விட்டுட்டு இருக்கோம். ரெண்டல் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல சேல்ஸ் அந்தமே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஃபீல்ட்ல வந்து எல்லா ஓரியன்ட் பார்ட்டி ஓரியன்ட் மேக்கப் எல்லா மேக்கப்புமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிரைடுக்கு, க்ரூம்க்கு, என்கேஜ்மெண்ட் மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து RMS அப்படின்னு நேம் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
4: அது எங்களோட ஃபேமிலியோட எல்லாத்தோட பேருமே அந்த ஆரம்பத்திலே முடிஞ்சிடும். ஆர் ஃபார் ராஜசெட்டியார் எங்களோட தாத்தா பேரு, எம் ஃபார் மாதவன், எஸ் ஃபார் சுஷீலா, ஷாம்லா, சாவித்ரி, ஷர்மிளா, எங்க எல்லாத்தோட பேருமே எஸ்லயே முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து ஒரு ஃபேமிலி நேமா வந்து ஆரம்பிச்சாச்சு.
3: சூப்பர் மேம். அதாவது உங்களோட பிராண்டோட நேமே வந்து ஹோல் ஃபேமிலியா அடங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்க மணப்பெண்கள் வந்து என்ன மாதிரி மேக்கப் வந்து அதிகமா அவங்க வேணும் அப்படின்னு விரும்புறாங்க மேம்?
4: ஸ்கின் பினிஷ் மேக்கப் வந்து ஓவரியா இருக்காது. எனக்கு ரொம்ப ஒயிட்டிஷ் போட வேண்டாம், என்னோட ஸ்கின்னுக்கு எதுவோ அதை பண்ணலாம். ஸ்டார்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்கிற எல்லா மேக்கப்பும் நம்ம ஈஸியா போட்டுட்டா ஒண்ணு நெக் ஒரு கலர்ல இருக்கும், ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும். ஆனா ஸ்கின் பினிஷ் மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஸ்கின் ஓரியன்டு என்னவோ அவங்களோட ஃபேஸுக்கு, அவங்க ஸ்கின் கேர் என்ன யூஸ் பண்றாங்க, ஆயில் ஸ்கின்னா, டெட் ஸ்கின்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அவங்களோட ஃபேஸுக்கு உங்களுக்கு அலர்ஜி இருக்கா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா எல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கான அர்த்தமே அவங்க ஸ்கின்ல நம்ம ஒர்க் பண்ணி ஸ்கின் பினிஷ்ல கொண்டுட்டு வர்றது தான்.
3: ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து ஒரு மணப்பெண்ணை வந்து முழுசா நீங்க ரெடி பண்றதுக்கு என்ன மாதிரி முக்கியமான தயாரிப்புலாம் நீங்க பண்ணுவீங்க மேம்?
4: ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அவங்க ஸ்கின் எப்படி அனலைஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் அவங்க ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணதுனா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு ஏன்னா 3 மணி நேரம் ஆகும். ஒரு பிரைடை ரெடி பண்ண நமக்கு 3 மணி நேரம் ஏன் டைம் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து நம்ம அவங்க ஃபேஸ்ல செட் ஆகுதா, அவங்க கலருக்கு இது செட் ஆகுதா, அவங்களோட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றத பார்த்து நம்ம ஒவ்வொரு பிரைட் கிட்டே கன்சல்ட் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்ம நம்மளோட ஒர்க் இருக்கணும்.
3: சூப்பர் மேம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து நீங்க முதல்ல ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணிருப்பீங்க, அந்த

0: ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
1: நான் முதல் முதல்ல ஒர்க் பண்ணது கொஞ்சம் டக்கி ஸ்கின் அவங்க, ரொம்ப நிச்சயதார்த்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டு நம்ம புக் பண்ணது வந்து என்கேஜ்மெண்ட்டு ரிசப்ஷனு மார்னிங் மேரேஜ்க்கு மூணுதுக்குமே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்பிள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா அவர்கள் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பயணத்தோட அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயத்த பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
4: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் இருக்கு, என்னென்ன மாதிரி சவால்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த 3 வருஷத்துல நீங்க நிறைய ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், லாங் டிராவல் பண்ணி போய் மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைம்ல என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு மேம்?
2: இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு லாங் டிரைவ் போடும்போது பெங்களூர்ல ஒண்ணு நடந்தது. அவங்க வந்து நம்ம தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணிருந்தாங்க. அப்ப புக் பண்ணும் போது அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களே டிராவல் சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சேலம்ல இருந்து பெங்களூர் போய் ஒர்க் பண்ணி அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கே புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் வந்திருக்கோம். பாஸ்ட் எதுவுமே அவங்க கிட்ட எந்த ஒரு ஃபேர் அமௌண்ட்டுமே நாங்க வாங்கல. அவங்களும் கொடுக்குறேன்னாங்க, நான் வேணான்ட்டேன். ஏன்னா எங்க பெங்களூர்ல நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா சேலம்ல நம்மள கூப்பிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கோசரம் தான். ஸோ அதுக்கோசரம் நான் அது விட்டுட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் மேம். அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி எப்படி தொடர்ந்து இந்த 3 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
2: ஆமா, ஏன்னா நம்ம ஒர்க் பண்றது வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லி 4 மணிக்கு பிரைட் ரெடியா இருக்கணும். நம்ம வந்து போறது 1 மணிக்கு போகணும். அப்ப வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப இருட்டா இருக்கும். ஒரு தனியா ஒரு லேடிஸ் போறது ரொம்ப கஷ்டமான டைம்ல, அது ஒரு நாயெல்லாம் துரத்துறோம். அது நிறைய இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. யாரை ட்ரஸ்ட் பண்றது, யாரை எப்படி போறது, எந்த ஒரு வழி தெரியாது. கூகுள் மேப் தான் நமக்கு, அங்க தனியா போயிட்டு தனியா வரணும். இது எல்லாமே எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. தனியா இருக்கணும், எங்க போனாலும் தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும். அதுதான் என்ன இங்க கொண்டுட்டு வந்திருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களோட இந்த பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்குன்னு ஃபேமிலின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஃபேமிலியும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க மேம்?
2: பண்ணிடலாம், எல்லாரோடையும் முடிஞ்சா எல்லாரும் பண்ணலாம். எல்லாரும் ஏன்னா மார்னிங் 8:30 பேபி ஸ்கூல் போயிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. என்னோட அம்மா அம்மா தான் மெயின். எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அப்பா இருந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி எங்க அம்மா எனக்கு இன்னும் இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி, ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க இல்லைன்னா நான் இங்க இல்ல.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா மேம் அவங்களோட அனுபவத்தையும் அதுல இருந்த சவால்களையும் எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிப்பெண் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு

0: நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரைசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷியாமலா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ வந்து சேலம்ல வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, உங்களை தேடி வர்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க மேம்?
1: ப்ரைஸ் தான், நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். என்னென்ன ஸ்கின்க்கு எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு விசிபிளா நான் எல்லா டீடைல்ஸும் காமிச்சிடுவேன். என்ன பிராண்ட் நியூ, என்ன ப்ராடக்ட், என்ன ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்றோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம், எல்லாமே அவங்களுக்கு காமிச்சிடுவேன். அவங்களுக்கு எது வேணுமோ அந்த பிராண்ட் எடுத்து நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் தான், எதுவும் நம்ம லோக்கல் ப்ராடக்ட் கிடையாது.
0: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல் அப்படின்னு ஒரு பிசினஸையும் தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், அதுக்கு என்ன ரீசன் மேம்? ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் திருப்பி இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஒரு உமன் வந்து ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வரணும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் வந்துச்சு, இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உட்கார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல கூட நம்ம இருக்கக்கூடாது, சுத்திட்டே இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா டிராவல்லே இருக்கணும். அந்த மாதிரி போயிட்டு தான் நான் மவுண்ட் கைலாஷ்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், டிபெட்ல இருந்திருக்கு. ஏஜென்சி மூலியமா தான் போனேன், ஆனா நான் அந்த டிராவல் எடுத்து நடத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணது. ஸோ நம்மளே பண்ணும்போது ஒரு உமனை வந்து எடுத்து நடத்த முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம், ஏன்னா எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. அதனால நான் இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம், எனக்கே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணா இதோட போதும் அப்படின்னு நிறுத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்க அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றதை கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது நீங்க இந்த டூர் டிராவல் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்க போன டிராவல்லயே உங்களுக்கு மறக்க முடியாத பிளேஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்?
1: மவுண்ட் கைலாஷ் தான், மவுண்ட் கைலாஷ்ல ஹிமாலயால அந்த மவுண்ட் கைலாஷ் அவரை பார்க்கும் போது நமக்கு கிடைச்ச அந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அது இல்லாம அங்க போய் நமக்கு ஒரு பிசினஸ் வருது அப்படின்ற போது அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நானே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு போறது முடியும் இல்லை, அந்த கைலாஷ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பிசினஸ் வருதுன்னா எல்லாமே கைலாஷ்ல தான் நமக்கு நடந்திருக்கு. அதனால எனக்கு அந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா ஒரு பெரிய ஹோப் இருக்கு, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் வரேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே உங்களை விஷ் பண்றேன் மேம். நெக்ஸ்ட் வந்து ஒரே நேரத்துல இந்த ரெண்டு பிசினஸையும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: சிம்பிள், நம்ம இப்ப வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கவங்க வந்து ஒரே டைம்ல ஒரு 10 பிசினஸ் நடத்துவாங்க. அது அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு எல்லா இடத்துலயும் அவங்க இருக்க முடியாது. அந்தந்த இடத்துல நம்ம ஸ்டாஃப் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு நம்ம அடுத்த மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் பிசினஸ் லெவல் போயிடலாம். அது மாதிரி நம்ம போகும்போது நம்மளோட அச்சீவ் வந்து நிறைய நடந்துட்டே இருக்கும், நம்மளோட கோல் என்னவோ அதை நம்ம நல்லா ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் மேம், இந்த சோசியல் மீடியா உங்களோட ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து தான் நிறைய கிளைண்ட் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு வந்து மார்னிங் 9 மேக்கப்பு, ஈவினிங் 9 மேக்கப்பு, ஒரு 18 மேக்கப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒன் டேல. அப்படின்னு பண்ணும்போது நம்ம அந்த சோசியல் மீடியா தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சோசியல் மீடியா நமக்கு.
0: ஓகே ஓகே மேம், கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள்ல வந்து 18 மேக்கப் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா மேம் அவங்களோட ஜேர்னியை ரொம்பவே அழகா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் அழுக. காதலுக்கு நாட்களை நீயும்

0: வழியில் வரிகள் வெடிக்க ஷோக்கான வாழ பரோ பாருடி
1: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் பேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷாமலா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னி எப்படி எல்லாம் இருந்துச்சு, அதுல இருந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த 3 வருஷ ஜேர்னில இருந்து நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க மேம்?
3: அதுதான் இந்த ஷாப் ரன் பண்ணும் போது ஒரு என்னடா இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கோமே, இந்த சேலம்ல நிறைய ஷாப் இருக்கே, நம்ம ஏன் இந்த ஷாப் ஓபன் பண்ணோன்ற ஒரு கான்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. போக போக நம்ம கஸ்டமர் திரும்பி திரும்பி வரும்போது ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணும் போது நம்ம இன்னும் அதிக லெவல்ல போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட், ஒரு ட்ரஸ்ட் இருந்தது முதல் எனக்கு. அந்த ட்ரஸ்ட் வச்சு நம்ம எது வேணாலும் பில்ட் பண்ணலாம். அந்த பில்ட் பண்ணலதான் இந்த ஆரம்பம்.
2: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த ஜேர்னில இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருதாவோ ஒரு மெடலாவோ நீங்க எதை பாக்குறீங்க மேம்?
3: கஸ்டமர் ரிப்பீட்டேஷன், ரிப்பீட் பண்ணி நமக்கு திரும்பி திரும்பி வந்துட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட சொல்லும் போது இந்த ஷாப் நல்லா இருக்கு, இங்க போய் விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றதை விட அஃபோர்டபுளா இருக்கு, நம்ம ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ரிப்பீட் பண்ணி வந்துட்டே இருக்கும் போது ஒரு ஃபேமிலி பாண்டிங் நமக்கு வரும். ஒரு ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஒரு மல்டிபிள் ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஷன் தான் நமக்கு முக்கியம்.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால பண்ண முடியாம இருக்கும். வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணாம விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு நான் சொல்றது வந்து எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எங்க போனாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பார்ட்னர் ஓரியன்டா போலாம். ஆனா நான் தனியா நின்னு பண்ணணும்னு நினைச்சது நானு தனியா தான் நின்று பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு இருக்கணும், ஃபேமிலி எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, தனியா வெளியே வாங்க. உமன் யாருமே வந்து மென்னுக்கு ஈக்குவல் தான், யாருமே அவங்களுக்கு கீழே கிடையாது, டாமினேட் யாரும் பண்ண மாட்டாங்க. மேலே வாங்க, வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு, டிராவல் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருங்க. நீங்க டிராவல் பண்ண பண்ணதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பா.
2: சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் மேம். நெக்ஸ்ட் உங்களோட அந்த RMS ஸ்டுடியோவா இருக்கட்டும், அந்த ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும் மேம், நெக்ஸ்ட் வந்து என்ன லெவல்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
3: இப்ப வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல RMS இருக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வந்து இன்னொரு ஷாப் ஓபன் பண்ண போறேன். அது இல்லாம நம்ம அடுத்த ஒரு பிசினஸ் நடக்க போகுது, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இறங்க போகுது.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: ரேடியோ கேட்கறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை கேட்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், யாருமே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து எந்த ஒரு இதுக்கும் பயப்பட வேண்டாம். முன்னாடி வாங்க, வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். பிசினஸ் நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கான்ஃபிடென்டா இருந்து இறங்கி பண்ணுங்க. இது ஜெயிக்குமோ ஜெயிக்காதோன்ட்டுலாம் நினைக்காதீங்க. நான் இந்த பிசினஸ்க்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை நான் ஜெயிக்குன்னு நினைச்சு பண்ணல, கண்டிப்பா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கை வச்சு எல்லாருமே முன்னாடி வாங்க, கண்டிப்பா எல்லாரும் ஜெயிச்சிடுவீங்க வாழ்க்கையில.
2: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் மேம். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்பவே சூப்பரா அழகா பதில் சொன்னீங்க, நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷாமலா மேம் அவங்களோட ஜேர்னியை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரே.

பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு, உங்க கூட பேசின வந்தாச்சு. நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம நம்மைச்சுட்டிலேருந்து ஆரம்பிக்கலாமே. நம்ம நம்மைச்சுட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தில் நடக்கிற அப்டேட்ஸ் என்ன, அப்படி தமிழ்நாட்டில் நடக்கிற அப்டேட்ஸ் என்ன, இந்தியாவில் நடக்கிற அப்டேட்ஸ் என்ன, அப்படின்னு எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு சொல்லுவோம். காரணம், நாட்டு நடப்புகளை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் தான் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு போகும். அதே மாதிரி தானுங்க நம்மளோட வாழ்க்கையில் நாள்தோறும் நம்மை சுற்றி மட்டுமே கிடையாது, நம்மளுடைய எஃப்எம்ல கூட எல்லா நிகழ்ச்சியுமே வந்துட்டு ஏதோ ஒரு நாட்டு நடப்புகளை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஷோவாகவே இருக்கட்டும், நம்முடைய நாட்டு நடப்புகளை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம், நாட்டு நடப்புகளை நம்முடைய மக்கள் தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம். சரி, இந்த நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், நாம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்குது, டெய்லி விலைவாசி என்ன, இப்போ வெஜிடபிள் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு, இப்போ கோல்டு ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஒரு நாலேஜோடு இருந்துக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது சில ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதுவுமே கூட வந்துட்டு எந்த ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, நம்மளுமே வந்துட்டு பயனடைகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தாங்க. அந்த காலையில் எழுந்த உடனே வந்துட்டு நம்ம நாளிதழ் பார்ப்போம், அதுக்கப்புறமா டிவியில் பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம், இப்போலாம் சோஷியல் மீடியா இருக்குது, அது மூலமாகவே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துடுது. இந்த அளவுக்கு நிறைய சோர்ஸ் இருந்துமே நம்ம நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அது உண்மையிலே யாருக்கு அதிகமாக பயன்படுது, தனி ஒரு மனிதருக்கா இல்லை மொத்த சமூகத்துக்குமா, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். எஸ், இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால உண்மையிலேயே அதிகம் பயன்படுவது யார், தனி மனிதரா இல்லை ஒட்டு மொத்த சமூகமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால உண்மையிலேயே அதிகம் பயன்பெறுபவது யார், தனி மனிதரா இல்லை மொத்த சமூகமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட, உங்களுடைய அழைப்புகளுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6386449701.
3: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு

0: சொல்லிட்டு உள்ளார போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்க போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலா சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, நாட்டு நடப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால உண்மையிலேயே அதிகமாக வந்துட்டு பயன்பெறுவது யாரு, தனி ஒரு மனுஷனா இல்லை ஒட்டுமொத்த சமூகமுமா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட முதல் நேயராகவே ஒரு நேயர் இணைப்புல வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். சோனா பொங்கலின் தொகுப்பாளர் சத்யா அவர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூவர் ஆளவங்க.
5: வணக்கம் வணக்கம் மாதவன் அண்ணா, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் இது பத்தி.
6: நாட்டு நடப்புகளை தெரிஞ்சிருக்க அணி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இன்னமும் சொல்றேன், நன்மையும் இல்ல நாட்டு நடப்புகள் சில தீமையிலேயே கூட இருக்கலாங்க. அதாவது இப்போ நானே இங்க இருக்கிறேன்ல, இப்போ 1-2 தினங்களுக்கு முன்ன இருக்கிறத பத்ததுல வீட்டுக்குள்ள பிரச்சனை பிரச்சனை, அது வீட்டுக்கு வந்து அந்த மரத்த அந்த ரோட்டுக்கு வர தள்ளுச்சு கூட இதை 1-2 விதமான பாட்டு நான் என்ன இது இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நேரில் சொன்னா அவங்க என்னங்கிறாங்க, அது எங்க வீட்டுல பிரச்சனை அப்படி புரியும், நாங்க ஏதோ ஒண்ணு போனோம் சேர்ந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சமூகத்துக்கு பயன்படுங்கிற மாதிரி நாம அதை அப்படி விட்டுக்கூடாது, நாம தனியோராக சொல்றது எடுக்க சாட்சியங்கள் வேணும்ல, கரெக்ட் ஏதோ பிரச்சனை வந்தா இல்லைங்களா?
5: கண்டிப்பா கண்டிப்பா.
6: அத பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுன்னு சொன்னா, அதனால நாட்டு நடப்புகள் எது வந்தாலும் சிறுசா இருந்தாலும் சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா உருவெடுக்கும். நாளைக்கு ஒண்ணுமில்ல, அங்க ஏதோ நடந்து ஒரு சம்திங் ஏதோ ஒரு நன்மை அந்த ஏரியாக்குள்ள வர அடுத்த வீடு மாத்தம் என்னது முதல்ல விசாரிக்கத்தான் செய்வாங்க.
5: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா.
6: அது மாதிரி அதை நான் என்னையோட வச்சு கூடாது, நாட்டு நடப்பு

0: வந்து ஒரு மனுஷன்ல மக்களுக்கும் பயன்படுது இல்ல, ரெண்டு பேரும் சொல்லி வைக்கணும். ஆனா நாட்டு நடப்பு தனி மனித பயன்படுறத
1: நன்றிண்ணா. அதாவது திருப்பூர் மூலனூர் ஆதவனண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட்டு நடப்புகளில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கெட்டது பரவாமல் நல்லது மட்டும் பரவணுச்சுன்னா நல்லது, அதாவது நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டேய் மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால உண்மையிலேயே அதிகமா பயன்பெறுவது யாரு, தனி ஒரு மனிதரா இல்ல மொத்த சமூகமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னொரு நேயர்மே வந்து இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை செல்விங்க அன்பு சத்யா அவர்களே.
3: வணக்கம். வணக்கம் அக்கா. மதிய டைமா இருந்தாலும்
4: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்குங்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்குங்க. அங்குள்ள அனைவரும் நலமா இருக்குங்க.
3: எல்லாம் சூப்பரா.
4: உள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
3: எல்லாம் சூப்பரா இருக்காங்கக்கா.
4: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட பேசுறதுல.
3: ரொம்ப நன்றிக்கா. இப்ப நம்மளோட கருத்துக்கள் என்னங்கறத நீங்க சொல்லிடலாமாக்கா?
4: சொல்லிடலாம். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும். தனி ஒரு மனிதனை விட எல்லோருக்குமே பயனுள்ளதா இருக்குன்னு தாங்க நான் சொல்ல வரேன். தனி ஒரு மனிதன்றது நம்ம இப்ப ஒரு கை உங்களோட கையை மட்டும் தட்டினீங்கன்னா நீங்க ஓசை வராது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து கை தட்டினாதான ஓசை வரும்.
3: ஆமாங்கா,
4: அது போலதான். தனி ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சாலும் அது அவ்வளோக்கா ஒண்ணு இதா இருக்காது. எல்லோருக்கும் தெரிஞ்சாதான் அது எல்லோருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒருத்தருக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா எல்லாமே எதுலயும் ஒரு ஈடுபடலாம்.
3: சூப்பர்க்கா, சூப்பர்.
4: தனி ஒரு மனிதனால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் சேர்ந்தாதான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும், எதையும் பண்ண முடியும்.
3: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா.
4: உழைப்பும் இருக்கணும் அதுல, இருந்தாதான் எதுலயுமே நம்ம எல்லோருடைய உழைப்பும் ஒண்ணு சேர்ந்தாதான் அது ஒரு பெரிய தேசமா உருவாகும்ன்ற மாதிரி நம்ம எப்படி சொல்றது, மகாத்மா காந்தி அடிகள் கூட ஒருத்தரா தனியா போகல உப்பு சத்தியாகிரகத்துக்கெல்லாம், நிறைய எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தான்
3: போனாரு. கண்டிப்பா.
4: எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு போய் தான் அந்த உப்புக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, எங்களுடைய இதுல கடல்ல எங்களுக்கு நாங்களே எப்படி எதுக்கு உப்புக்கு வரி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதா நின்று எல்லாம் ஒற்றுமையா நின்று பாடுபட்டதுனாலதான் நம்ம உப்புக்கு எல்லாம் வரி கொடுக்காம இருந்தோம்.
3: சூப்பர்க்கா, சூப்பர். ரொம்ப சூப்பரவே.
4: அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதாங்க ஒரு தேசமே உருவாகும், எல்லாமே உருவாகுங்க, நம்ம நாடே ஒரு ஒற்றுமையா இருக்குங்க.
3: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பரிந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்கக்கா.
4: நன்றிங்க சத்யா, நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்கா, நன்றிக்கா,
4: நன்றிங்க, நன்றிங்க.
3: கலைச்செல்வியக்கா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு சமூகம் ஃபுல்லாக வந்துட்டு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாடு கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அசோக் சரணோடி அடி ராட்டி நம்ம போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டு நடப்பகை தெரிஞ்சுக்கிறதுல உண்மையிலேயே அதிகம் பயன்பெறுவது யார், தனி ஒரு மனிதரா இல்லை மொத்த சமூகமுமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சும் கூட பேசலாமா. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: தெரிஞ்ச
2: வாட்டிதான் ஒரு நியூஸ் தெரியுதுன்னா அவங்க வந்து ஒருத்தர் சொல்லி சொல்லி சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து சமூகம் ஆயிடுது. ஒருத்தர்னா தனி மனிதன், பத்து பேர்த்துக்கு தெரிஞ்சா அது சமூகம். தனி மாதிரி மரம் தோப்பாகாது, தோப்புக்கு பத்து மரம் இருந்தாதான் தோப்பாகும். அதே போலதான் இந்த நியூஸ் தெரிஞ்சவங்களும் ஒருத்தருக்கு தெரிஞ்சா பத்து பேர்த்துக்கு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, நியூஸ பரவுது. அதுவும் நல்ல நியூஸ விட கெட்ட நியூஸ் அதிகமா பரவிடும், சீக்கிரமா கெட்டு வேகத்துல போயிடும். அது ஆனாக்க எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க, சமூகத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு நல்ல இவர் சொல்ற மாதிரி அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அது பத்து பேர்த்துக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் உலகமே தெரிஞ்சுக்குது, நாட்டு நடப்பு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தனி மனிதனால தெரிஞ்சா கூட அது பத்து பேர்த்துக்கு சொல்லிதான் தெரியுமே ஒழிய தெரியறது வந்து பெருசா தெரியாது. பத்து பேருக்கு தெரிஞ்சாதான் பெருசா தெரியும். அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்கள்ட்ட ஒரு இதையும் சொல்லக்கூடாது, விஷயத்த சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் பரப்பிடுவாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஆண்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, அந்த செட்டு வேகத்துல பரவுது. அதனால எந்த நியூஸ் நல்லதோ கெட்டதோ எல்லா நியூஸ் பரவுறதுல சமூகத்தினாலதான் பிரச்சனைகளும் வருது, நல்லதும் வருது பிரச்சனைகளும் வருது. அத நல்ல தீர்க்கமா சால்வ் பண்ணா நல்லபடியா முடியுங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பகிர்ந்து விடுங்க. ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது சமூகத்தில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அது பரவக்கூடாது அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நல்லது பரவலாம், கெட்டது பரவக்கூடாது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போல எம்மா எம்மா சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுல அதிகம் பயன்பெறுவது யாரு, தனி நபரா இல்லை ஒட்டுமொத்த சமூகமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் அதை தாண்டி ஒரு தனி மனிதன் தான் அதிகமாக பயன்பெறான். நாட்டுல என்ன நடக்குது, அந்த நாட்டுல நான் என்ன சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும், அப்போ உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன, டெக்னாலஜி ரீதியா எப்படி இருக்கு, அரசியல் ரீதியா எப்படி இருக்கு, என்ன வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத செய்திகள் மூலியமா அவன் தெரிஞ்சுக்கிறதுனால பயன்படுறான். ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டானா அதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய மாற்றமாகவே இருக்கு. அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு செய்திகள் தெரிவிக்கக்கூடிய ஊடகம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒன்னு வானொலியா இருக்கும் அல்லது தொலைக்காட்சியா இருக்கும். ஆனா செய்தி சொல்வதற்கு எக்கச்சக்க ஊடகங்கள் அப்படிங்கறது இருக்கு. அதுல முக்கியமா இருக்கிறது இந்த யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அல்லது நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும். ஸோ டெக்னாலஜியை ஓரியன்டா பல தளங்கள்ல இளைஞர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில தகவல்கள் அப்படிங்கிறது, செய்திகள் அப்படிங்கிறது நாள் அடைவில் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒருவர் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தெரிஞ்ச விஷயத்த கரெக்டான விஷயமா இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு சமூகமாக மாறி போகுது. அதெல்லாம் முதல்ல தனி மனிதன் பயன்படுகிறான். ஒவ்வொரு தனி மனிதன் சேர்ந்தது ஒரு சமூகமா இருக்கு.

நாளைக்கு மீட் பண்ணலாம்.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது காளான் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. காளான் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி வச்சு பல வகையில் காளான உணவுகளில் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்றதான். காளான்களில் பார்த்திங்க அப்படின்னா லினோலிக் அமிலம் அதுக்கப்புறம் பீட்டா குளுக்கன்கள் வந்து இருக்குங்க. இது வந்து ரொம்ப பெருமளவில் இருக்குது. இது வந்து புரோஸ்டேட் புற்றுநோய் அதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா காளான்களில் வைட்டமின் டி அதிக அளவில் வந்து இருக்குங்க. பொதுவாக இந்த வைட்டமின் டி எதுங்கிறது கிடைக்கும் அப்படின்னா சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கும். ஸோ சூரிய ஒளியிலேருந்து பெற முடியாதவங்க இந்த மாதிரி வந்து காளான் வந்து எடுத்துக்கலாம். இந்த அத்தியாவசிய வைட்டமின் எலும்புகளோட ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆய்வு அப்படின்னா, வெள்ளை பட்டன் காளான் இருக்கு இல்லைங்களா, இது உடலில் இருக்கிற ஆன்டி வைரஸ் அதுக்கப்புறம் பிற புரதங்களோட அளவை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுதுங்க. அடுத்ததாக இந்த காளான்களில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன்கள் வந்து காய்ச்சல் சளி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வைரஸ்கள்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த வைரஸ்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி காளான்களில் இருக்கக்கூடிய டெண்டரிக் வைரஸ்களுக்கு வந்து எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக இரும்பு சத்து நிறைஞ்ச காளான் என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த சோகையை வந்து குணப்படுத்த உதவுது. அதாவது இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரத்த சோகை நோயாளிகளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து குறைவாக வந்து இருக்கும் இரும்பு சத்து. ஸோ இந்த பிரச்சனையை வந்து இந்த காளான் வந்து சரி செய்யுதுங்க. அதே மாதிரி காளான்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குதுங்க. இது வந்து நம்ம உடலில் மாசுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கும் உதவுது. ஸோ அதனால் காளான் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கட்டாயமாக வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி ரோட்டு கடைகளில் கூட காளான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காளானை நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து அந்த காளான்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதின்னு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்

0: என்னாச்சு? ஃபோன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி போட்டுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707008. தொடர்ச்சியாக சாப்பாடு, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்றது நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற நேரமும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி நம்ம கூட இந்த நேரத்தில் மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ஒருத்தர் உணவு எப்படி எடுத்துக்கணும், அதே மாதிரி சாப்பிடும்போது செய்யக்கூடாத விஷயங்கள், அதாவது இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வரைமுறை வந்து இருக்காங்க மேம், ஒருத்தர் எப்படி அவருடைய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் மேம்?
2: ப்ராப்பரான உணவு ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவை சாப்பிட்றணும். அப்போ தான் அது வந்து செரிமானம் பண்ணி தூங்க போகிறதுக்கு கரெக்டான இருக்கும். இது வந்து உணவு ரிலேட்டடாக. அடுத்தது உணவு சாப்பிடும்போது மொபைல் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே பேசிக்கிட்டு உறவினர்கள் வீட்டுக்குள்ள இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்றப்ப என்னாகும் அப்படின்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வும் நடக்கும். அடுத்தது நம்மளோட உமிழ் நீர் செக்ரீட் ஆகும் சலைவா, அதுதான் ப்ராப்பரான டைஜஷன் செக்ரீட் பண்ணும். நம்ம வந்து அந்த சுவையை ருசித்து சாப்பிட்ணும். மொபைலை பார்க்கும்போது அந்த சுவை தெரியாது. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருது. இது உணவு.
1: கண்டிப்பாங்க மேம், கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். அதாவது உணவு நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி எடுத்துகிட்ருக்கோம், எப்படி எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் வந்து நம்ம சாப்பிட்றோம். மேக்ஸிமம் வந்து மொபைல் ஃபோன் இல்லாத டைமில் சார்ஜ் போட்டிருந்தா கூட அந்த டைமில் நம்ம சாப்பிட மாட்டோம். சார்ஜ் ஏறினோட்டி அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பிடும்போதும் சரி, இல்லை எங்கே சாப்பிடும்போதும் சரி, டீ குடிக்கும்போது கூட நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து குடிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, மொபைல் பார்க்காம சாப்பிட்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பாட்டு கேட்டுருங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா, இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா, அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டு மனசை சரி பண்ற ஒரு நேரம் தான் இந்த நேரம். இன்றைக்கி காலையில் நம்ம பொதுவாக எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரன்னிங்லேயே வந்து இருப்போம். நம்மளுடைய

ஒர்க், அதுக்கப்புறம் நம்மளுடைய காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து டென்ஷன் போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். மூளைக்கு நாமளே வந்து ஒரு பெரிய சுமையை வந்து தருவோம். அதாவது உடம்பு வலிச்சா நம்ம வந்து மாத்திரை போடுவோம், ஆனால் மனசு வலிச்சா நம்ம வந்து மாத்திரையெல்லாம் வந்து போட முடியாது, அது நமக்கே வந்து தெரியாது. ஸோ நைட்டு முழுக்க நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் விஷயமா நேற்று இப்படி நடந்துருச்சே அப்படின்ற விஷயம்னா, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயம்தான் நமக்கு ஞாபகம் வரும். அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக புரிஞ்சது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மனசை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கவலை, பெரிய கவலை வந்து இருந்திருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஐயோ இது வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம், இல்லை அவ்வளோ கிட்ட வேணாம், ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகத்தில் கூட வந்து இப்போ இருக்காது. எல்லாமே வந்து மறந்து போயிருக்கும், கடந்து போயிருக்கும். கடந்து போனது எல்லாமே மறந்தும் போகக்கூடியது. சில விஷயங்கள் மட்டும்தான், ரொம்ப ரேரான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். சும்மா அந்த லைட்டான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டென்ஷன் ஆகும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம். அதப்போ நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ ஏன் இந்த விஷயத்துக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கிட்ட நாம்ளே வந்து சொல்லலாம். ஸோ மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நியாயமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பதில் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பதில் தான் இந்த பதில். மற்றபடி நம்ம எவ்வளோ அதுக்கு வந்து ஒரு பதில் சொன்னாலும் அது வந்து இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு அடம் பிடிச்சிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ கடந்து போகும், அது மறந்து போயிடும் அப்படின்ற ஒரு பதிலை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா மனசை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அந்த நாள் முழுக்க நம்மளை வந்து ஒரு சோர்வு ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சோர்வு வந்து நிறைய வகையில் இருக்கும். ஒன்று, நம்ம வந்து சரியாக சாப்பிடாதனால இருக்கலாம், சரியாக தண்ணி குடிக்காதனால இருக்கலாம், இது மேஜர் ரீசன்ஸ். ஆனால் நல்லா சாப்பிட்டாலும் தண்ணீர் குடித்தாலும் சோர்வு இருக்குது அப்படின்னா, அதற்கு வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ரீசன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா, தூக்கமின்மை. சரியாக ஒருத்தர் தூங்கலை, ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா அன்னைக்கு மட்டும் சோர்வு இருக்கும். ரெகுலராக அதே மாதிரி அவருடைய தூக்கம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா, அதற்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த தூக்கமின்மை வந்து அவருடைய சோர்வுக்கு வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரியான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கு. நல்லா சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வைட்டமின் தேவை, குறிப்பிட்ட அளவுக்கு நீர் சத்து தேவை, குறிப்பிட்ட அளவுக்கு நார் சத்து தேவை, குறிப்பிட்ட அளவுக்கு ஒமேகா 3 தேவை, ப்ரோட்டீன் தேவை. ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் ப்ராப்பராக நம்ம உடலுக்கு வந்து கிடைக்காட்டியும் நமக்கு வந்து அந்த சோர்வு அப்படின்றது வரும். அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும், வைட்டமின் குறைபாடு இருந்தாலும், இல்லை உடல்நல கோளாறுகள், தைராய்டு பிரச்சனை, நீரிழிவு நோய், இதய நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சோர்வு அப்படின்றது வரலாம். தொடர்ந்து நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, சோர்வு இப்போ நார்மலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒருத்தருக்கு சோர்வு இருக்குங்கக்கா, அதற்கு எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்துருக்குங்கக்கா வீட்டு முறை வைத்தியத்தில், அவங்க வந்து என்ன பண்ணலாங்கக்கா?
7: நாங்கள் உடல் சோர்வு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா, பால் ஐட்டம் நிறைய சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி டயர்ட்னஸ் அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னாவே, இப்போ ஒரு ஹிப் பெயின் அப்படின்னு வந்துருச்சு, நின்றுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹிப் பெயின் இருந்துச்சு அப்படின்னா, பனீர் இருக்கு இல்லைங்களா பாலாடை கட்டி, அதை வந்து உணவில் சேர்த்துக்கோம். கூடவே வந்து பால் நைட்டில் ஒவ்வொரு டம்ளர் குடிப்போம். அதனால ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் தேவையான கால்சியம் கிடைச்சிரும், அந்த இடுப்பு வலி நமக்கு குணமாயிடும். அந்த அப்புறம் உடல் சோர்வும் நமக்கு அந்த மாதிரி இருக்காதுங்க. அப்படி உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, மாதுளம் பழம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எனர்ஜி ஃபுட்டு நாங்கள் எடுத்துக்கோங்க.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.
8: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் என்ன மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா, ப்ரெட்டு, ஜாமு, டீ, காஃபி அப்படின்னா சாப்பிட்றோம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள், பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தருதா நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ஒரு பெரிய சோம்பலை தான் தருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த காலை உணவு முறை இருக்குது, அது வந்து எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது அருமையான நல்ல காலை உணவுகளை அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள், கம்மங்கூழ் மோர். வெயில் காலத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப் கம்மங்கூழும் அதில் சின்ன வெங்காயம் போட்டு மோர் ஊற்றி குடிப்பாங்க. அவங்க உடம்பு வந்து அதை வந்து உடம்பை வந்து கூலிங் பண்ணிடும். ஸோ நாள் முழுவதும் அவங்க வந்து செய்கிற வேலைக்கான அத்தனை எனர்ஜியும் அது வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆவியில் வேக வச்ச இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது உலகத்திலேயே ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது வந்து இட்லி தாங்க. அதுவும் சுட சுட இட்லியும் காரசாரமான புதினா சட்னியும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம காலை உணவுகளாக இன்றைக்கு வரைக்குமே வந்து இட்லியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்லி காலை உணவாக எடுத்துக்கிறவங்க கட்டாயமாக இட்லி வந்து சாப்பிடுங்க, ஒரு நல்ல தேர்வு தான். அதுவும் வந்து கடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே சாப்பிட்டா இன்னும் வந்து பெனிஃபிட் தான், வீட்லேயே நம்ம வந்து இட்லி சாப்பிட்றது. அதே மாதிரி

காலை நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொள்ளு. ஸோ கொள்ளு ரசம், சுடுசாதம், இந்த மாதிரி நம்ம வந்து மார்னிங் டைமில் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு நம்ம ஊரில் வந்து இடியாப்பம்லாம் ஃபேமஸ் இல்லை, ஆனால் பக்கத்து மாநிலங்களில் இடியாப்பம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இடியாப்பமும் வந்து நமக்கு கிடைச்சா சாப்பிட்லாம். அதே மாதிரி இரவில் ரொம்ப லைட்டான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது காலை உணவை ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதிய உணவை மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், இரவு உணவை ஒரு வேலை பார்க்குறவர் போல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா எப்படிங்க, ராஜாவுக்கு எல்லாமே இருக்கும், ஸோ அதனால் நல்லா பிடிச்சதை சாப்பிடுவார். மந்திரிக்கு ஓரளவுக்கு வந்து இருக்கும், ஸோ அவர் வந்து மதியானம் வந்து ஓரளவுக்கு மதியானங்கிறேன் பொதுவாக ஓரளவுக்கு சாப்பிடுவார் இல்லைங்க, அது மாதிரி மதியானம் வந்து நம்ம மந்திரி மாதிரி சாப்பிடணும் ஓரளவுக்கு. இரவு உணவு வந்து ஒரு வேலையாட்கள், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும். இது வந்து ஒரு பழைய ஒரு பழமொழின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இரவு உணவு ரொம்ப கம்மியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நிலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான விஷயங்களை பேசலாம். பாட்டை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி திவாகர் டெக் குருல சொல்ல போறீங்க அப்படிங்கறத டெக் குரு நிகழ்ச்சி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, பொதுவாகவே டெக் குரு நிகழ்ச்சியில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நீங்க டே டு டே லைஃப்

ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆப்போட டாப் டூ டேட் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயமும் நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் மக்கள் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட பெருசா பெரிய சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும், சின்ன ஒரு எடிட் தான் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏஐ வெப்சைட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pixlab.io அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். pixlab.io அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு ஏஐ வீடியோ எடிட்டிங் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே அங்கே பார்த்தீங்கன்னா கீழே லான்ச் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் வச்சு வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அங்கே உங்களால் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ என்ன சைஸில் இருக்கணும், எவ்வளோ செகண்டில் இருக்கணும், எத்தனை ஷார்ட் அதில் இருக்கணும், ஆடியோ இருக்கணுமா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முதல் கொண்டு உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது கஸ்டம் ஆடியோ இருக்குது இல்லை நெகட்டிவ் ப்ராம்ப்ட் இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் டைம் லைனில் ஒர்க் பண்ணிக்க முடியும். இதில் உங்களால் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும், ட்ரிம் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் ஆகும். வீடியோ எடிட்டிங் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த ஒரு வெப்சைட்டில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட் பண்ணுற வீடியோவில் உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இந்த ஒரு வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pixlab.io அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட பெயர். pixlab.io வீடியோ எடிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், ஈஸியாக நீங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளேயே போய்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு

0: தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: ஒரு சமையான பாட்டுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. இது வாக்கறையாங்க கூட இன்னைக்கு நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயம் இப்போ தான் கேட்டிருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. மக்களே எல்லாத்த பற்றியுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டும் கேட்டுங்க. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய பேரோட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு பண்ண முடியும். அதனால் கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. அந்த விஷயமும் டெக்குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது இல்லை புரியலை அப்படிங்கிற கருத்துக்களை கூட நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கேட்ஜெட்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஜென்சிஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட். நம்ம என்ன தான் வந்து TWS, ப்ளூடூத் நெக் பேண்டு, ப்ளூடூத் இயர்பட்ஸ்னு இந்த மாதிரி பல வகையாக போனாலும், இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி விரும்புகிறாங்க ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்டு ஹெட்ஃபோனை தான் விரும்புகிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒயர்டு ஹெட்ஃபோனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஓஜியாக இருக்கக்கூடிய போட் பேஸ் ஹெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோன் தான் நான் வந்து சொல்லுவேன். சூப்பரான ஒரு ஹெட்ஃபோன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் இந்த போட் ஹெட்ஃபோனோட டிசைனும் அதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸுமே வந்து டக்குன்னு வந்து அந்து போகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்பட்ஸ் இருக்குல்ல, அந்த காதுக்குள்ளே போடக்கூடிய பகுதி பின்பகுதியில் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால அது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் உடையாது.

அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிள் வந்து எந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே ஹெட்ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுருட்டி பேக்கெட்டில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் வந்து சிக்கு போட்டுக்கும், அந்த சிக்கை வந்து அதுலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து அவ்வளோ கடுப்பாகும். ஆனால் இந்த கேபிள் வந்து அந்த அளவுக்கு சிக்கு போடாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோட இந்த ஹெட்ஃபோன்ஸில் வயர்டு ஹெட்ஃபோன்ஸில் 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேஸ் சவுண்ட்ஸ்லாம் உங்களால் செமையாக ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா பேஸ் சவுண்ட்லாம் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதிலேயே வந்து இன்பில்ட்டான ஹை குவாலிட்டி மைக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹை குவாலிட்டி மைக் யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸும் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஸ் கேபிளில் வரக்கூடிய ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் இருந்ததுன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் சி டைப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான நல்ல ஒயர்டு ஹெட்ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா போட் பேஸ் ஹெட்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோனோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 549 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துப்போம்.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வேண்டிய காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல், இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, நிறையா பார்க்க முடியுது நம்மளால். அப்படி இருக்கிறப்ப ஸ்கேமர்ஸும் கண்டிப்பாக இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸ்கேமர்ஸ் என்ன மாதிரியான ஏஐ டெக்னிக்கை பயன்படுத்தி ட்ரிக்கை பயன்படுத்தி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, அதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது?
1: ஸோ ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஃபேமிலி சர்க்கிளில் இருக்க ஒரு வாய்ஸ் எடுத்து அதை வந்து க்ளோன் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வாட்ஸ்அப்பில் அவங்களோட வாய்ஸ் நோட் அனுப்புகிற மாதிரி, தென் வந்து அவங்களோட டிபி காமனாக வச்சுருக்கிறது பப்ளிக்கில் வச்சுருக்க டிபிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம்ஸஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் அந்த இடத்துல இருக்கேன், உங்களுக்கு வித்தின் நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்து அமௌண்ட் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரீசன் பேசிஸ் ஸ்கேம்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ டெக்னாலஜிஸ் ஒவ்வொரு சைடு வளர்ந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸும் டெக்னிக்ஸை எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க.
0: சூப்பராக சொன்னீங்க குல். நானும் நிறையா ஸ்கேம்ஸ் வந்து இந்த வாய்ஸ் க்ளோனிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பெற்றோர்கள் மாதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியோ அவங்க நம்பர்லேருந்து அவங்களே மாதிரியே பேசி நிறையா ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாமளே வந்து கவனமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது, டக்குன்னு எனக்கு காசு போட்டுவிடுங்க, அந்த நம்பர்லேருந்தே கால் வந்தாலும் டக்குன்னு காசு போட்டுவிடுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கால் வரப்போ நீங்களே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு பாருங்கள், இவங்க இப்படி பேசுவாங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் காசு கேட்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மூணு டைம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கேம்லையுமே மாட்டாமல் இருந்துக்கலாம். இந்த வாய்ஸ் க்ளோனிங் அப்படிங்கிறத நம்மளோட வாய்ஸையும் எடுத்து நம்மளோட வாய்ஸ் டேட்டாவை எடுத்து அதை ஏஐயில் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம் தான் அது. இதை வந்து நிறைய பேர் தவறான வழிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் தெரிய வந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்க.

மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்டா இருக்கக்கூடிய கோகுல் கிறிஸ்தா நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில. பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரனுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ச்சே என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒலிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம், அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன திவாகர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு அற்புதமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். அதை பொதுவாக நிறைய பேர் வந்து நம்ம மொபைல் ஃபோனை மெயின்டைன் பண்ணுறதில் கூட கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அதுவும் முக்கியமாக இன்டர்னல் ஸ்டோரேஜை. அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு தரமான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த சாஃப்ட்வேரோட பெயர் சி கிளீனர் அப்படிங்கிறது. இந்த சி கிளீனர் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க நிறையா ஜங்க் ஃபைல்ஸை இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் தான் அது. சரி, இதில் அப்படி என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிடும். அதாவது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி இதில் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, இவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிடும். அதை பயன்படுத்தி அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கம்ப்யூட்டரை சுத்தம் பண்ணிக்க முடியும். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெல்த் செக்னு கொடுத்துருப்பாங்க, கஸ்டம் கிளீனு கொடுத்துருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசர் கொடுத்துருப்பாங்க, டிரைவர் அப்டேட்டர் கொடுத்துருப்பாங்க, சாஃப்ட்வேர் அப்டேட்டர் கொடுத்துருப்பாங்க, அன்இன்ஸ்டாலர், டிஸ்கனலைசர், ஸ்டார்ட் அப் மேனேஜர் இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் டிரைவர் அப்டேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன டிரைவ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதெல்லாமே காட்டிவிடும். எது வந்து அப் டு டேட்டில் இருக்குது, எதெல்லாம் அவுட் டேட்டடாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிவிடும். இப்போ டிரைவர் அப்டேட்லாம் நம்ம ஒவ்வொன்றா போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, நமக்கு அது தெரியவும் தெரியாது. இதில் நீங்கள் ஸ்கேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டம் க்ளீன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இருக்கிற ஜங்க்லாம் கொடுத்துரும். அதில் உங்களுக்கு எந்த ஜங்க் ஃபைல்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த க்ளீன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி கொடுத்துரும். இந்த சி கிளீனர் வந்து கம்ப்யூட்டருக்கானது. நீங்கள் cleaner.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடலாம் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாரும் நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் ரிட்டர்ன்லாம் போயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. சேலத்தில் அங்கங்கே மழை வர மாதிரி இருக்கு. ஈவினிங் டைம்ல மழை மேக்ஸிமம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு சும்மா அள்ளி போட்டு எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம், இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறியே, நீ மட்டும் இல்லாமல் கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிரதீபா தான் கூட இருக்காங்க. ஹாய்
1: ஹாய் ஹாய்

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். என்னைக்கும் இல்லாம எனர்ஜி பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு. ஏன் வீக்கெண்டே, நாளைக்கு லீவ்.
0: ஆமா.
1: ஓகே ஓகே பிரதிபா. ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தோம்ல, என்ன கேள்வி அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா?
0: கேட்டலாம், கேட்டலாமே.
1: என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களோட கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்துருக்கு. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்கறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களோட கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த கடந்த காலத்துக்கு, அதாவது எந்த காலகட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றத எங்க கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓர
0: 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எந்த காலகட்டத்துக்கு போவீங்கன்றதை எங்க கிட்ட சொல்லலாம். இதெல்லாம் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் இங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே பிரதீபா, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட கடந்த காலத்துக்கு போற மாதிரி ஒரு டைம் டிராவல் மிஷின் உங்க கையில வந்து கிடைக்குது, அதை வச்சு நீங்க எந்த காலகட்டத்துக்கு போவீங்க?
0: நான் என்னோட சின்ன வயசு காலகட்டத்துக்கு தான் போவேன். நான் சின்ன வயசுல சென்னையில இருந்து அங்க போகணும் அப்படின்ற என்னோட இதுதான் என்னோடது.
1: ஓ, ஸ்மால் ஏஜ்.
0: யா.
1: ஓகே ஓகே. அங்க போயிட்டு சென்னையில இருந்து வரபடியே.
0: ஆமா ஆமா ஆமா.
1: என்ன ஆமா வரீங்க
0: நீங்க?
1: நானும் வந்து எக்கச்சக்கமான லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு டைம்ல சான்ஸ் வேணாம், எனக்கு எல்லா டைமும் அந்த சான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். இதுங்க நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே இன்னும் மக்கள்லாம் காத்துட்ருக்காங்கல்ல பேசுறதுக்கு, அவங்களாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வழக்கம் போல் லாஸ்ட்டில்
0: சொல்லிடுறேன்.
1: ஓகே, நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இப்போது சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: yourself.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
6: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள்
5: உங்களோட கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி கேட்டிருக்கோம். நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் பேசலாம்.
6: நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரதீபா கிட்ட கேட்டவுடனே அவங்க லாஸ்ட்டாக வந்து சொன்னாங்க, நான் வந்து என்னோடய சின்ன வயசு காலகட்டத்துக்கு தான் போவேன், அங்கே போயிட்டு சென்னையிலே இருந்தப்போ இந்த பக்கம்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்கோம். பிரதீபா, இப்போது நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், நாளைக்கு வீக்கெண்டு செம்மையாக வந்து இருக்க போகுது, உங்களுக்கு லீவுலாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மள மாதிரி தான் இப்போது ஆடி ஃபெஸ்டிவல்லாம் வந்து போயிட்டுருக்கு, சேலத்தில் எங்கே பார்த்தாலும் ஃபெஸ்டிவல்லாம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் வேறு வந்து வந்துச்சா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து இப்போ நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாலாம் பார்க்குறதுக்கு நம்ம விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து அவ்வளோ வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வரவங்க வந்து

0: மேக்ஸிமம் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க சிரமம் இல்லாமல் வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக சேலம் கோட்டம்லேருந்து கிட்டத்தட்ட ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. 250 ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ஸை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் அந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் இயங்கும். ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து ஊருக்குள்ளே வந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது, நான் இந்த டைமில் தான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிற பஸ்லாம் வந்து ஏறாதீங்க. இப்போது கமலஹாசன் மாதிரி அந்த வலையோசை கலகலை அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து தொங்கிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குல்ல. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் வந்துருக்கு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, பின்னாடி ஃப்ரீயாக ஒரு பஸ்ஸில் நீங்கள் பட்டு ஏறி ட்ராவல் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். பிரதீபா, அதே மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்கோம், அது என்ன அப்படின்றத நம்ம மக்கள் கிட்டே நீங்களும் ஒரு டைம் சொல்லிடுங்களேன்.
1: ஆ கண்டிப்பாக நான், அதாவது நீங்கள் உங்களோட கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு நீங்களும் சொல்லணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி எங்கள் கிட்ட சொல்லுங்கள்.
0: இப்போது ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு. அண்ணா, நம்ம தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு திரும்ப தூங்குற வரைக்கும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அது என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமா?
5: என்ன அப்படின்னா, ஃபோன் தானே.
4: ஆமாம், நான் கண்டிப்பாக ஃபோன் தானே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போது இந்த ஃபோனை ஒரு இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வரப்போகுது, என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
5: இன்னங்க ஏதோ ரியாலிட்டி ஷோஸில் கேள்வி கேட்குற மாதிரி தெரியுமா தெரியாதா? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, அந்த மாதிரி கேட்டீங்க.
4: சரி, நான் தெரியுமா உங்களுக்கு, அது சொல்லுங்கள்.
5: தெரியும் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நம்ம மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறோமோ இல்லையோ, டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபோனோட ஸ்க்ரீனை தான் வந்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஃபோன் வந்து நம்மளோட ஒரு அங்கமாக வந்து மாறிடுச்சு. இப்போலாம் வந்து பிரேக் டைமில் சும்மா பிரேக் எடுக்கிறதுக்கு வெளியே நடந்து போகும்போதே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு தான் போயிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே தான் வந்துருக்கோம். இப்போ சோறு தண்ணி இல்லாமல் கூட நல்லா இருந்துருவாங்க போல், ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அந்த முக்கியமான கோவில்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய பெரிய கோவில்கள், பிரசித்தி பெற்ற கோவில்கள்லாம் இருக்குல்ல பிரதீபா, அங்க வந்து ஒரு ரூலை கொண்டு வர போறாங்க. வர செப்டம்பர் 1st பக்தர்கள் யாராவது கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா, அங்க போன் எடுத்துட்டு வர்றதுக்கு தடை வந்து பண்ணிருக்காங்களாம். இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்காக இப்படி தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஒரு சிலர்லாம் கோயிலுக்கு, நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க, போட்டோ எடுத்து போடுவாங்க. உங்களை மாதிரி போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த கோயில தான் இருக்கேன், இங்க பாருங்க நான் இங்க செக்இன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டடா இருப்பாங்கல்ல. அப்படி பண்றவங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வீடியோலாம் எடுத்துடுறாங்க அப்பப்ப. அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதாக கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து கொண்டு வர போகிறாங்க. செப்டம்பர் 1st பெரிய பெரிய கோவில்களில், தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்பவும் புகழ்பெற்ற கோவில்கள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த ரூலை வந்து கொண்டு வர போகிறாங்களா. ஸோ நீங்கள் செப்டம்பர் 1 மேலே கோவிலுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு கடந்த காலத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃபோட எந்த காலகட்டத்துக்கு போவீங்க? அதாவது சின்ன வயசில் ட்ராவல் பண்ணுவீங்களா பிரதீபா சொன்ன மாதிரி, இல்லைன்னா காலேஜ் படிக்கிற டைமுக்கு வந்து போவீங்களா அப்படின்றத எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். நாங்களாம் கேட்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்ட சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்பவே இங்கே ஆர்வமாக காத்துட்ருக்கோம்.
5: ஸோ இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கடந்த காலத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்ற கேள்வி தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒருத்தவங்க நேர் இறைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். யாரு இருக்கிறது?
0: பிரதீபா, பிரதீபாவும் குருவும்.
6: சரி சரி, குரு குருவும் பிரதீபாவும் இருக்கீங்க.
0: ஆமா பாட்டி.
6: சரி சாமி.
1: ஓகே ஓகே,
6: கேள்வி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம் சாமி. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு.
6: என்ன
1: கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட கடந்த காலத்துக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்க எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்றதுதான் கேள்வி.
6: பரமபதம் இருக்குதல்ல, பரமபதம்
1: விளையாட்டு,
6: அதுல பாம்பு ஒவ்வொன்றும் ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும், ஏணி ஏறும், பாம்பு இறக்கிடும். ஆனா ஒரு சமயத்துல பார்த்தா தள்ளுன்னு பெரிய ஏணி இருக்கும், ஏற விடுவோம். அப்புறமேட்டு பெரிய பாய் பாம்பு இருக்கும், கொண்டாந்துட்டு அவனுக்கும் கொண்டாந்துரும். அது மாதிரி நாம அவனுக்கே வந்துடும்.
1: ஏன்?
6: ஆமா, 8 to 10.

0: ஓகே, அந்த 8 to 10 அந்த வயசு உள்ள இருக்கணும்.
1: அதுக்கு மேல போக அச்சாங்கல்ல விளையாட்டு, அது பாவன தாவணியில் பார்த்த உருவமான்ட்டு அதெல்லாம் அச்சாங்கல்ல வந்துடும். அதனால அச்சாங்கல்ல ஆட்ட ஆடுறதாவே அம்மாவுக்கு பாவன தாவணி போட்டாதே அங்க போகாத இங்க போகாதாங்க. ஆனா 8 to 10 எதுவும் சொல்ல மாட்டாங்க.
0: ஓகே ஓகே,
1: நம்ம ஃப்ரீயா விளையாடலாம். கிள்ளி தாண்டல், பம்பரம், கோழி குண்டு எல்லாம் விளையாடலாம். சில்லு விளையாட்டு, சில்லு விளையாட்டு தெரியுமா? ஒரு உரத்த கல் இருக்கும், அது ஒரு சில்லியில போட்டு அடிச்சு கால் முட்டி போட்டுட்டு கால் சந்தில விட்டு அடிச்சுக்கலாம். அது எவ்வளோ எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம்
0: போகலாம்.
1: அதெல்லாம் கிராமத்துலதான் அந்த விளையாட்டெல்லாம் நல்லா இருக்கும். அவன விட டவுன்ல வந்து வீடு நல்லா இடத்த போட்டு அரைச்சுக்குது, நடக்கிறதுக்கே வழி இல்ல. பத்தடி வழி விட்டா இவன் ஜதி அவன் ஜதி எடுத்து பார்த்தா நடக்கிறதுக்கே வழி இருக்காது. ஆனால் கிராமத்துல பாத்தீங்கன்னா நல்ல காடு காலைய பயிரு பயிரு இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா அத்தனை நேரமும் விளையாட்டு இடம்
0: தான்
1: நல்லா
0: இருக்கும்.
1: அதனால 8 to 10 தான் எனக்கு நம்ம ஃபேவரேட் ஆன பருவம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு. எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது அந்த டேஸ்ல நான் திரும்பி போயிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பருவம் காலேஜ் படிக்கும் போது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க, காலேஜு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு. இல்லை இல்லை, ரெகுலராக வீட்டுக்கு போயிட்டு
1: வந்துடுவேன்.
0: பிடிக்கும் அந்த காலேஜ் போயிட்டு வந்த அந்த ஒரு நாட்கள், 4 வருஷம் ரொம்ப பிடிக்கும். அதனால
1: அந்த வருஷம் எல்லாருக்குமே பிடிக்கும். காலேஜுங்க போது எல்லாருக்குமே பிடிக்கும்.
0: தாரகா பட்டியல இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில அந்த 8 to 10 இந்த ஏஜ்குள்ளதான் திரும்பி போயிடணும். ஏன் அப்படின்னா ஜாலியா விளையாடலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பிடிச்சதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சதுனால நான் இந்த ஒரு காலகட்டத்துக்கு நான் திரும்பி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட அந்த எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபா
1: மற்றும் குரு பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயது நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த கடந்த காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இந்த லைஃப் டைமுக்கு, அதாவது எந்த காலகட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க தாதகாப்பட்டையிலேருந்து, அவங்க கால் பண்ணி என்னோட அந்த சின்ன வயசு பருவத்துக்கு தான்ப்பா நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து வாழலாம், அதாவது விளையாண்டுட்டே இருக்கலாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், வீட்டில் வந்து கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்றத அவங்க அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கடந்த காலத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த அந்த லைஃப் டைமுக்கு போவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அது வந்து சோஷியல் மீடியாவில் அந்த நிறைய பேர் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், இப்படிலாம் கூட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எதனால அவங்க வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் இருக்குல்ல, ராஜஸ்தானில் குர்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வில்லேஜில் 79 பஸ் சர்வீஸே வந்து கிடையாதான். அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட வாகனத்து மூலிமா தான் அங்கே எங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அந்த வில்லேஜ்குள்ளே வந்து விட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்களோட பயன்பாட்டிற்காக பஸ்ஸை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து மக்கள் எல்லாம் அந்த பூலாம் போட்டு ஒரு சாமிக்கு திருவிழா எடுத்தால் எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி திருவிழா மாதிரி அந்த பஸ்ஸை வரவேற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே, இன்னங்கப்பா இவ்வளோ செலிப்ரேஷனாக அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. நினச்சி பாருங்கள், 79 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வில்லேஜில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பஸ் வருது அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அப்படின்றத. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த கேள்வி பேசுகிறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க பேசிடலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: ஆ, எப்படி இருக்கீங்கண்ணா?
2: நாளைக்கு
1: வந்து வீக்கெண்டே படத்துக்கு போலாம்னா ஒரு பிளான். உங்களோட கடந்த காலத்துக்கு போனோம் நினைக்கிறீங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்கண்ணா நீங்க?
2: எனக்கு வந்து காலேஜ் டேஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. நம்ம லைஃப்ல அப்பதான் ஓரளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பத்தின புரிதலோட நம்ம வாழ்க்கைய அணுகுவோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ். நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்ம கிட்டேயே அந்த ஒரு பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய காலேஜ் டேஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு சொல்லுவேன். இந்த வந்து இங்க வேலூர்லயே தான் படிச்சேன். ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். அதனால அந்த என்ன சொல்றது 3-4 days வந்து அந்த ரிவேரா ஃபங்க்ஷன் நடக்கும். அங்க வந்து சூப்பரா நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வந்து எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா இந்த ஹாஸ்டலுக்கு எல்லாம் போய் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அந்த லைஃப் அப்படிங்கறது எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்ப திரும்ப வரவே வராது. நான் வந்து வேலூர்ல தான் தங்கி
1: சூர்யா படத்துல
2: இருந்தாலும்
1: மலரும் நினைவுகள் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட அந்த பாஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னா எந்த லைஃப் டைம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து

0: ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போது அவர் மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து இந்த காலேஜ் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டைமாக வந்துடுவோம் நம்மளோட வாழ்க்கையில். ரொம்ப ரொம்ப பொன்னான நாட்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸை வந்து சொல்லலாம். அவ்வளோ இனிமையான ஒரு நாட்கள். ஸோ அந்த காலகட்டத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரசேகர் அண்ணா சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சந்திரசேகர் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
1: 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்டே சொல்லலாம்.
0: ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் வந்து அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: வெற்றிக்காக எஸ்டே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
1: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம்

0: எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
0: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்வியில் பதில் சொல்கிறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ வணக்கம். சோனா பண்பலையின் இணை தொகுப்பாளர்கள் குரு மற்றும் பிரதீபா இருவருக்கும் வணக்கத்தை இருவரும் நலமாக இருக்கிறதா என்ற கேள்வியுடனும் திருப்பூர் மாவட்டம் மோ ராதவன்.
8: ராதவன்னா எப்படி இருக்கீங்க?
7: ராதவன்னா நல்லா இருக்காரு, இருவரும் நலமா இருக்கீங்க? இல்லை, தெளிவா அருமையா பேசிட்டீங்க, அது போல நானே இருக்கிறேன்.
8: ஓகே, நன்றி. இன்னைக்கான நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு?
7: நல்லா
8: இருக்குது. உங்களோட கடந்த காலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு

0: நினைக்கிறீங்கன்னா எந்த காலகட்டத்துக்கு போவீங்கன்னா?
1: கடந்த காலத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன அந்த பள்ளிப்பருவத்துல ஐயா வயசுல
0: என்னங்க
1: அப்பதான் கல்ல இப்போ எல்லாம் நிறைய பழகிக்கிறோம் அது வேற கதை வயசா வயசா இதுல அப்பல்ல கல்லங்காவலும் இல்லாம பள்ளிக்கூடத்துல எல்லாம் பள்ளிக்கூட நேரத்துல எல்லாம் கட்டடிச்சிருது அங்க இருந்தாம்பாசி ஒரு கிராமம் தாராபுரத்து பக்கம் திருப்பூர்
0: மாவட்டங்க
1: அந்த கிராமத்துல இருந்தோம் என்ன பண்றது பயலெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த காடு தோட்டம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்களோ இல்ல பசு மாடு எருவு மாடு ஆட்டுக்குட்டு ஆடு எல்லாம் வளர்த்துவாங்க செம்பரி ஆடு அப்படி எல்லாம் அதுல எல்லாம் போய் அவங்களெல்லாம் முடிக்கி அதுகளெல்லாம் முடிக்கிட்டு இருக்கிறது போய் ஆனா பள்ளிக்கூடத்துல விடுவாங்களா எங்க அப்பா வந்து ஆசிரியரா இருந்தாரு
0: என்னங்க
1: ஆளை விட்டு எல்லாம் தூக்கிட்டு நம்ம எல்லாம் அங்க போனா நம்ம அரிய வயசு அப்படி போயிடலாம் அது வேற கதை அச்சு விழுகு பாருங்க அந்த காலம் எல்லாம்
0: காலம்
1: ஆமா அந்த காலம் நினைச்சு பார்த்தா போட்டு பாக்குறேங்க கல்லங்காவோட எல்லாம் தெரிஞ்ச காலங்க அந்த காலம் எல்லாம் பழையபடி வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்குது அதெல்லாம் வருமா இப்ப எவ்வளவு காலகட்டம் தாண்டி ஏத்துங்க இருந்தாலும் அந்த அந்த நினைவுல இப்ப அறுபது வயசு மேல வந்துட்டு அந்த காலம் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்ல அருமையான காலம் கள்ளங்காவலம் இல்லாம சுற்றி இருந்த காலங்க
0: படிச்சு
1: குரு மற்றும் பிரதிபா இருவரும் பயந்து கொள்கிறேன் அந்த காலம் வரட்ட முடியும்
0: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன் கால் பண்ணி அவளோட அந்த ரொம்ப சூப்பரா அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கேட்கும் போது வா எனக்கே வந்து மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நானுமே வந்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா அந்த பள்ளி பருவத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆதவன் நம்ம மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க கால் பண்ணுங்க. சோனாமோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. உங்களோட அந்த கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த லைஃப் டைமுக்கு போவீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம பாட்டெல்லாம் கேட்டு வந்தாலும் நம்ம இன்னும் இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான்டா சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
2: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா எந்த லைஃப் டைம் எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒரு நேயர் பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் இருக்கும் இரு குழந்தைகளுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன், எந்த குறைபாடும் இல்லை. என்னுடைய இரு குழந்தைகளை எப்படி இருக்கீங்க?
2: அதே மாதிரிதான், எந்த குறையும் இல்லாம அருமையா இருக்கிறோம். தாமோதரன் அண்ணா வேற கால் பண்றீங்கல்ல,
6: சந்தோஷம். பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்கு கடந்த காலத்துல. அதுல ஒண்ணு, அம்மா கிடையாது, அப்பா அக்கா நான் மூணு பேர் தான். பள்ளியில சேர்த்து விட்டாரு, நான் எத்தனாவது படிச்சேன்னு தெரியாது. அப்புறம் வேற இடம் வந்தோம், அங்கிருந்து வேற இடம் வந்தேன்னா அப்புறம் போன அப்பதான் தெரியும் நான் நாலாவது படிக்கிறேன்னு. முதல் நாள் சேர்த்து விட்டோன்னே டீச்சர் என்ன சொன்னாலும் அவங்க கூட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நான் கடைசி பெஞ்சில இருக்கேன். எல்லாரும் அறிமுகப்படுத்தணும், நான் எழுந்து அறிமுகப்படுத்தேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் தாமோதரன், நான் அம்மா இல்லாத ஒரு மகன். அதனால நீங்க எல்லாம் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள். உங்க அம்மாக்கள் எல்லாம் என்னுடைய அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே டீச்சர் வந்து என்ன அப்படியே கட்டி பிரிச்சாங்க. என்னங்க டீச்சர் நான் தப்பா சொல்லிட்டேன்? இல்ல, இவ்வளவு பேரும் சொன்னாங்க, யாருமே சகோதர சகோதரிகள் சொல்லல. ஆனா நீ மட்டும் சொல்லியிருக்க அவங்களோட அம்மா எல்லாம் உங்களுடைய அம்மா அப்படின்னு. இது கேட்கிறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஏன் டீச்சர்னு என்னங்க மகன் இல்ல தவறிட்டான், இன்னிலிருந்து நீ என்னுடைய மகன் அப்படி அந்த ஆசிரியர் சொன்னாங்க. அந்த அம்மா காலை சொத்தே நாள் உங்க அந்த அம்மாவுக்கு நியம சடங்கு கூட நான் தான் பண்ணேன் கடைசியில. அதாவது அது கடந்த காலத்துல ஒரு அருமையான தகவல் இருக்கு, சொல்லாங்களா?
2: சொல்லுங்க, சொல்லுங்க.
6: ஒரு சுமங்கலை நிகழ்வு நடக்குது, எல்லாருக்கும் பந்தி போடுறாங்க. பந்தியில போட்டு எல்லாம் வைக்க உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பர் பை கொடுத்துட்டு ரெண்டு டப்பா அதை கொடுக்குறாங்க. யாராருக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கலையோ, சுகர் இருக்கிறவோ, பொருளை வீண் பண்ணவனா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்க பையில போட்டுக்கிட்டு நீங்க போறப்போ உங்க வீட்டுக்காவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வழியில யாருக்காவது நீங்க கொடுக்கலாம். இங்க இலையில வச்சு விரையும் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு பொருள் எப்படி வருதுன்றது அவங்களுக்குதான் தெரியும். அதனால யாரும் கோச்சப்படாம மீண்டு போன பொருளை கொடுத்துட்டு போய் நீங்க வெளியிலயும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் சொல்லி சொன்னார். இதை கேட்கக்கூடிய என்னோட அனைத்து சகோதர சகோதரரும் ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அந்த பொருளை வீண் பண்ணவனா நாலு பேருக்கு கொடுக்கலாம். என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி.
2: நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு. சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா சொல்லியிருந்தாரு, அதாவது அவரோட அந்த பள்ளி பருவ காலகட்டத்தை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவர் நாலாவது படிக்கும் போது அவர் லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜும் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அழகாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். ஸோ நான் எஃப்எம்மோட
5: 9787701008 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்ககிட்ட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
2: ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணுங்க. இப்போ ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப பேசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே,

0: எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாவ பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி வந்து கேட்டிருக்கோம்ல. ஸோ இந்த கேள்வி கேட்டுட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறப்பான ஆள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியே தீருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவரோட கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த ஒரு லைஃப் டைமுக்கு போவார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்.
6: ஹாய்.
1: இந்த வாய்ஸ் பல வாட்டி நம்ம எஃப்எம்ல கேட்டிருப்பீங்க. அது ஒன் அண்ட் ஒன்லி MBK ஷோ பண்ற, அதாவது மலையோரம் வீசும் காற்று ஷோ பண்ற நம்ம தருண் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஹாய் தருண், எப்படி இருக்கீங்க?
6: ஹாய் ஹாய் ஹாய், நான் சூப்பரா இருக்கேன். நேர்களே உங்களுக்கும் வணக்கம். நான் செமையா இருக்கேன், நீங்களும் செமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 மணிக்காக காத்துட்டு இருங்க, நான் 8 மணிக்கு வந்து என் ஷோல பேசுவேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு குரு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி குரு? அதை கேட்டீங்க, கடந்த காலம் போனீங்க அப்படின்னா எந்த காலத்துக்கு போவீங்க அப்படின்னு தானே கேட்டீங்க. நான் கடந்த காலத்துக்கு போவேன் அப்படின்னா ஆப்வியஸா ஸ்கூல் லைஃப்
1: தான்,
6: கண்டிப்பா.
1: இதனால ஸ்கூல் லைஃப்,
6: ஸ்கூலில் வந்துட்டு அதாவது விவரம் தெரியாத தனம் அப்படின்னு சொல்லலாம், சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் சுட்டி குழந்தை சொன்னே குரு சிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்.
1: ஓகே,
6: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ எனக்கு முதல்ல வந்துட்டு நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட ஹெல்ப்போடு ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு போய் அதுக்கு நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு மனசே கேட்கல, என்னடா இது, அப்பா ஹெல்ப் பண்ணி தானே நம்ம ப்ரைஸ் வாங்கணும், நம்ம தனியாக எப்போ ப்ரைஸ் வாங்குவோம்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு அமல்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் வந்துட்டு இருங்க முடிச்சுட்டுக்கிறேன் பழகமானார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன விஷயமும் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் படித்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். கிட்டத்தட்ட என்னை வந்து ஒரு 140 சர்டிஃபிகேட் வாங்க வச்சது அந்த மனுஷன் தான்.
1: ஸ்கூல்
6: டைம் நியர்லி 140 சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ட்ராயிங்காக வாங்க வச்சது அந்த மனுஷன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 140 சர்டிஃபிகேட்டில் நியர்லி 70+ வந்துட்டு வின்னிங் சர்டிஃபிகேட்.
1: ஸோ
6: அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. இப்போலாம் வந்துட்டு அதுக்கான டைமே என்னால் ஒதுக்க முடியல. உட்காந்து பெயிண்ட் பண்ணணும் இல்லை ட்ராயிங் பண்ணணும் ஸ்கெச் பண்ணணும் அப்படின்றதே கொஞ்சம் என்னடா இப்போ டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டைமுக்கு போனால் மறுபடியும் அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு ட்ராயிங் பண்ணலாம்ல.
1: ஸோ
6: அதுக்காக நான் அந்த மொமெண்ட்டுக்கு போகணும். நேர்களை என்ன பிடிச்சிருந்ததா நான் சொன்னது?
1: சூப்பர் சூப்பர். உங்கள் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு புக்லெட்டே போடலாம் போல.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: சர்டிஃபிகேட்ல வச்சிருக்கீங்க. ஸோ நம்ம தருண் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு, நான் போனால் என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு தான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 8 மணிக்கு மலையோரம் வீசும் காற்றில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. என்ன தருண் சொல்லிடலாமா? மலையோரம் வீசும் காற்றில்
6: கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காதில் ஹெட்செட்டை போட்டு அப்படியே படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும்.
1: ஓகே ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு நேயர்களும் பேசியிருந்தாங்க. நம்ம ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ஒரு கெஸ்ட் ரோலாக வந்து நம்ம கூட தருண் அவர்களும் வந்து பேசியிருந்தாரு. ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாங்க. கிரியேட்டர்னு சொல்கிறத விட டீம் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓமலூர் பசங்க இந்த பேஜ்கான டீம் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? லியோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டேன், அந்த வீடியோஸ் வந்து எனக்கு பயங்கரமான ரீச் கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பசங்கள்லாம் வந்து, ஆனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு செம மெமரிஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களா?
7: ஆமாம், ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்தது எங்களுக்கு. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கொஞ்சம் அதிகம், அதனால் வந்து எல்லோரும் அந்த வீடு நல்லா கொஞ்சம் ரீச் ஆனது, எல்லாரும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. எல்லாருக்குமே அந்த மெயினான ரீசன் என்னன்னா அந்த நம்ம சைல்ட்ஹுட்ஸ் மெமரிஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவை.
1: கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் மாதிரி தான் வந்து இருந்தது. நானுமே அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் பிரதர், அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் பார்த்து கூப்பிட்டு பேசினாங்களா?
8: இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது. பசங்க நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க. அதேமாரி பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் போனோமே கூட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் தானே அவங்களும் பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு
7: அப்படி கேட்கும் போல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அதான் இதுக்கு மேல ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு என்ன வேணும் இது போகுது சார் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு வந்து சொல்ல நம்மளோட அந்த மலரும் நினைவுகளை அப்படியே வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் குறிப்பாக அந்த காலேஜ் ரிலேட்டடாக ஸ்கூல் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்து போடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டு நல்ல ரீச் எடுத்த ஓமலூர் பசங்க டீம் தான் நம்ம கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். Yeah.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு
4: என்ன இது வாலிப வயசு
5: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னே வந்து நினைக்கிறேன். நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஓமலூர் பசங்க இந்த டீம் மீட் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் டீமாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணி போட்டிங்க. அந்த ஒரு மெமரிஸை அப்படியே வந்து தூண்டி
6: சரி கஷ்டப்படுறவங்களும்
5: சேவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்களா? நிஜமாக வேற லெவல் ஜி. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாதத்தில் 10K ஃபாலோவர்ஸில் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம், அது வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓமலூர் மக்களுக்காகவே ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ, அந்த ஊரில் என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கோ அதை நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணி போடுறீங்களே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊருக்கான மக்கள் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கான வரவேற்பு எப்படி பிரதர் இருக்கு?
7: மக்களுடைய வரவேற்பு ரொம்ப ரொம்ப

0: சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 10K அடித்ததுமே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதுமே அதுதான், நம்ம மக்கள் இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்.
1: சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போது மக்களுக்காக ஒரு பேஜை ரன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுதோ அதை ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. மக்களோட வரவேற்பு அப்படின்றது என்றைக்குமே சூப்பராக இருக்குது பிரதர். நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு நம்ம கூட யாரெல்லாம் வந்து அவங்களோட அந்த கடந்த காலத்துக்கு போவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணியம்மா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதோனா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்னா, இவங்கெல்லாம் வந்து கால் பண்ணி அவங்களோட கடந்த காலத்துக்கு எந்த ஒரு லைஃப் டைமில் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி கடைசியாக அந்த விக்ரம் படத்தில் வர ரோலெக்ஸ் மாதிரி சும்மா ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நம்ம கூட மலையோரம் வீசும் காற்றை ஷோ பண்ணுற தருண் அவர்கள் வந்து அவரோட கடந்த காலத்துக்கு எந்த ஒரு லைஃப் டைமில் போவார் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மலையோரம் வீசும் காற்றில் 8-9 நிறையா ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு, கேளுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். கேட்டுட்டு உங்களுக்கூட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட டடாபாபி சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையே வந்து மீட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: காற்று வீசும் திசையில் இலைகள் ஆடலாம். ஆனால் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய மரம் தன் இடத்தை ஒருபோதும் மாற்றாது. அதாவது மற்றவங்களோட கருத்துக்களும் விமர்சனங்களும் காற்று மாறி வந்து போகலாம், ஆனால் ஒரு பெண் தன்னோட சுய சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அந்த தெளிவான முடிவு தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆழமான வேரா மாற்ற ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் தன்னோட முடிவுல உறுதியா இருக்கக்கூடிய பெண்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் கடந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக இந்த லேசா லேசா நிகழ்ச்சி இருக்கு. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு. நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களோட மனசு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் கடந்து இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா மறக்காம 9787707 நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு போயிருங்க. சோ இப்போ நான் வந்து பெண்கள் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த முடிவு முழுக்க முழுக்க என்னோட முடிவுன்னு நீங்க உங்க வாழ்க்கையில தைரியமா எடுத்த அந்த ஒரு திருப்பு முனை முடிவு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. பெண்கள், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல காலகட்டங்கள் இருந்திருக்கும், பல விமர்சனங்கள் இருக்கும், பல சவால்கள் இருந்திருக்கும். அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா, தைரியமா இந்த முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா. அந்த முடிவு எந்த நேரத்துல நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க, அந்த முடிவு என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியினுடைய கேள்வி. பெண்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பல சவால்கள் அப்படின்னு இருக்கும். நம்ம சமூகத்துல பெண்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களுக்கு அடுத்தவங்களோட தலையீடு அந்த ஆலோசனை அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த வேலையை செய்யணும், அவங்களுக்கு எந்த வயசுல என்னென்ன தேவை இருக்கு, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, சுத்தி இருக்கவங்க 1000 கருத்துக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி. ஆனா ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலுமே ஒரு முக்கியமான தருணம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அன்னைக்கு அவங்க மற்றவங்களோட தயக்கத்துக்காகவோ அல்லது பயத்துக்காகவோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கருத்துக்களையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருந்திருப்பாங்க. இல்ல, இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட முடிவு, என்னோட வாழ்க்கையை இது தீர்மானிக்குது அப்படின்னும் போது நான் என்னோட வாழ்க்கைக்காக இந்த முடிவை நான் தைரியமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியை முன்னாடி எடுத்து வைப்பாங்க பெண்கள். அது அவங்களுடைய மேல் படிப்புக்கா இருக்க ஆரம்பிக்கலாம், யாருடைய ஆதரவும் இல்லாம ஆரம்பிச்ச ஒரு தொழிலா இருக்க ஆரம்பிக்கலாம், தன்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த ஒரு முடிவா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல எல்லாரும் எதிர்த்து போகவும் தன்னோட குழந்தைகளுக்காக எடுத்த ஒரு முடிவா இருக்கலாம். அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு என்ன, ஒரு புது நம்பிக்கையை அந்த முடிவுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கும். அப்படிப்பட்ட முடிவு என்ன, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தைரியமா நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் நீங்க எந்த முடிவை எடுத்துறீங்க, அந்த முடிவின் மூலமா உங்களுக்கு கிடைச்ச அந்த தன்னம்பிக்கை, அந்த உற்சாகம், அதெல்லாம் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787707 நம்பருக்கு கால் பண்ணி

கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்லிடுறேன், 9787701078 நம்பர் தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க.

0: வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின 2 கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பையனோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேவில் வந்து பெற்றோர்கள் ஓட்டப்பந்தயம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெற்றோர்களும் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு சாதாரண அம்மாவாக களமிறங்கி காத்தில் பறந்து எல்லாரையும் ஆச்சரியத்தில் வந்து வீழ்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட 8 ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று உலக சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்குமே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிங்க பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் அடுத்து தான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா நான் வந்து ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லி ஆன் பிரேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க. சிவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு மகனுக்கு தாயா வந்து இருக்காங்க. சோ இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே சாதாரணமான விஷயம் தானே. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல யதார்த்தமா வந்து நம்மளுடைய திறமைக்கு தீனி போடுற விதமா ஏதாவது சின்ன போட்டிகள் ஏதாவது வருது அப்படின்னு போது, அந்த நேரத்துல நம்மளுடைய திறமையை வந்து ஏதாவது இடத்துல ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு வந்து யதார்த்தமா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல் டேல அந்த ஸ்போர்ட்ஸ் டேல வந்து கலந்துக்கும் போது ஷெல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்பா அம்மா எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போய் நின்று விசில் அடிச்சு அடுத்த செகண்ட்ல அவங்க வந்து மின்னல் வேகத்துல காத்துல பறந்து போய் அந்த 100 மீட்டரை கடந்திருக்காங்க. அப்பதான் வந்து அப்படி நான் யாருன்னு இன்னுமா அவங்க எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஜமைக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மிக ஏழ்மையான பகுதியில் பிறந்தவங்க தான் செல்லி ஆன் பிரேசர். சின்ன வயசுல இருந்தே இவங்க வறுமையோடும் பசியோடும் வந்து ரொம்ப போராட தொடங்க ஆரம்பிச்ச ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. அவங்களுடைய 100 மீட்டர் ஓட்டப்பந்தய திறமையால உலக தடகள அரங்கல வந்து அவங்களுடைய பெயரை வந்து ஜமைக்கா ஃபுல்லா வந்து பொறிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த லட்சியத்தோட அவங்க வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ களமிறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சவால் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால் அப்படின்னா, இவங்களுடைய உயரம் அப்படின்றது குறைவா இருந்ததுனால, குறைவா இருக்கக்கூடிய அதாவது உயரம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணால சர்வதேச ஓட்டப்பந்தயங்கள்ல எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விளையாட்டு உலகத்துல கேலி பேச்சுகள் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து திருமணத்துக்கு பிறகு, குறிப்பா தாய்மை அடைந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து மகன் ஜியோ அவங்களுடைய பிறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இனி இவங்களால வந்து ஓடவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டே, மகனோட ஸ்போர்ட்ஸ் டேல போய் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 8 ஒலிம்பிக் பதக்கங்களை வந்து வென்றிருக்காங்க. இவங்க உலகின் மிக அதிவேக பெண்களில் ஒருவரா வந்து வரலாற்று சரித்திரத்தை வந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசென்ட் டைம்ல அவங்களுடைய மகன் ஜியோன் அவங்களுடைய ஸ்கூல் விளையாட்டுல வந்து போய் கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம பெற்றோர் ஓட்டப்பந்தயத்துல பங்கேற்று போட்டி தொடங்கின அடுத்த செகண்ட்ல அவங்க வந்து வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எல்லாராலையும் ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பெண்கள் வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, இவங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாய்மை அப்படின்றது பெண்களுடைய அச்சயங்களுக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்றது கிடையவே கிடையாது. அது உங்களுடைய 2வது இன்னிங்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா

ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க கோல் அடிச்சிட்டீங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல அடுத்த கோல் அடிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நான் லேசா லேசா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேரடி லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு போடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வில்லன் தான். ஸோ இதனால பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. லண்டன் சுகாதார நிறுவனம் நடத்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. மனச்சோர்வு அப்படின்றது வந்து 70% அதிகமா இருக்குது அப்படின்றத வந்து எச்சரிச்சிருக்காங்க. சோ இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க, அத எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். பெண்கள் நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில சோசியல் மீடியா எல்லாம் அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்போது உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. அதை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து யதார்த்தமா எல்லா பெண்களும் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, போனை திறந்த உடனே அதை போனை ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது யாராவது ஒரு பொண்ணு அழகா மேக்கப் போட்டுட்டு இல்ல டிராவல் பண்ற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு போது அதை பார்த்த உடனே நம்ம ஊர் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அச்சோ அவங்களாம் அப்படி இருக்காங்க, நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கம்பாரிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் வந்து பாத்துக்கணும். ஆனா அந்த மாதிரி கம்பாரிசன் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா குடும்ப சூழ்நிலையில வந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அப்படின்னு போது இன்னும் சவாலாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் டிப்ரெஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்றது என்ன அப்படின்னா, அவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னு போது உடனே அந்த சோகமா இருக்கக்கூடிய வீடியோஸோ இல்லை அழுகிற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸோ மோஸ்ட்லி அதிகமாக எடுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தத்தை தான் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இது வந்து இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுனால வந்து இன்னும் அதிகப்படுத்துது. மனச்சோர்வு வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறதுனால இன்னும் நமக்கு மனச்சோர்வு தான் அதிகமாகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் கருப்பாக இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், என் முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாடலிங் பண்ணக்கூடியவங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்னு போது அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கோம் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கம்பாரிசன் வந்து பெண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்களே வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க ஆரம்பிக்குது. நைட் நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ப்ளூ லைட் அப்படின்றது நம்மளோட ப்ளூ லைட் வந்து மூளையை விழிக்க வச்சு ஆழ்ந்த தூக்கத்தை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால தூக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. இந்த மாதிரி தூக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மனசும் கெட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்மளுடைய கணவர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நம்மளோட பிள்ளைகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இயற்கை சூழலையே வந்து நம்ம மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. அதனால சோசியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். ஸோ பொழுதுபோக்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. ஒரு சில விஷயங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாற்றிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்குதுன்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோன் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகாது அப்படின்றத பெண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலே கேரளவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒவ்வொரு நாளுமே பெண்களுடைய வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் பெண்கள் கடந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி கடந்து வராங்க? சவால்களும் இருக்க ஆரம்பிக்கும், சந்தோஷங்களும் இருக்க ஆரம்பிக்கும், பல தடைகளும் இருக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகளை தகர்த்துக்கிட்டு பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அவங்களே சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் தான். ஸோ இன்றைக்கே நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் யார் பேச போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க அவங்க யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க அக்கா.
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய அக்கா தான் வினிகா அக்கா. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேச போறோம். பேசலாம் வாங்க வினிகா அக்கா. இப்போ நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதும் டாப்பரா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து இந்த மெகந்தி, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் கத்துக்கிட்டீங்க, இப்போ பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு போது, ஸோ படிப்பையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இப்ப அது மூலியமா தான் நீங்க அடுத்தடுத்து முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க சொல்லுங்க, எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஃபியூச்சர்ல இது உதவியா இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கத்துக்கலாம்க்கா?
6: அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டடி பண்ணணும். நான் எந்த லேடிஸா இருந்தாலும் சரி, காமனா எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரு இதுக்குள்ள போய் உழுவுறாங்கன்றதுக்காக அதுக்குள்ள போய் உழுவாதீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சு நீங்க அதை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு சின்னதா ஒரு கோலம் போடுறதா கூட இருக்கட்டும், இல்ல ஒரு சமையல் செய்யறதா கூட இருக்கட்டும், இல்ல நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதா கூட இருக்கட்டும். எந்த விஷயத்தை நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க விரும்பி பண்றீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு காலத்துக்கும் கை கொடுக்கும். அது உங்களையே அறியாம நீங்க அதை செஞ்சுட்டு இருப்பீங்க. அது என்ன விஷயம்ன்றத நீங்க கண்டுபிடிங்க. அந்த ஃபீல்ட நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஒரு சிவில் இன்ஜினியரா போறாங்க, இல்ல ஒரு ஆர்கிடெக்டா போறாங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் மேலயோ இல்ல ஒரு பில்டிங் மேலயோ வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்த அதிகமா பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து படிங்க. அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நாலேஜ வளர்த்துக்கோங்க. அதை நீங்க ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா லைஃப்ல சக்சஸா வரலாம்.
5: முதல்ல நம்மள ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. நம்மள மீன்ஸ் பெண்கள், நீங்க உங்களை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டா நடக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து அக்காவோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மெகந்தி போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால தான் அதை வந்து தொடர்ந்து அவங்க கத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மெகந்தி அப்படின்றது பியூட்டிஷனா மாற ஆரம்பிக்குது. அம்மாவோட பிசினஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இப்போ ஃபியூச்சர்ல இப்போ கரண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிசினஸாவே எடுத்து 20 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் பெண்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஐடியாவா அந்த ஐடியாவை பிசினஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க யாரு அப்படின்றத வந்து இந்த உலகுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றத நானுமே சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து வினிகா கிட்ட தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிகாக்கா, இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உமனா இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃபேமிலி உமனா இருக்கீங்க. ஸோ குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையையும் பார்க்கணும் அப்படின் போது கண்டிப்பா சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின் போது வேலையையும் குடும்பத்தையும் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போறாங்க இல்ல குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அப்படின்னு போது அதை ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்கக்கா.
5: கண்டிப்பா டைமிங் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்றோம்ன்றதுல தெளிவா இருக்கணும். அப்பதான் நம்மளால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். நாம செய்யற விஷயத்துல நம்மளுக்கே தெளிவில்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அந்த டைம் நீங்க குழந்தைக்குன்னு ஒதுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு வேலை முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்லரை பார்க்கணும். திரும்ப ரிட்டர்ன் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள என்னெல்லாம் வேலை அந்த குழந்தைக்காக செய்யணும், பிசினஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டு ரவுண்ட் த கிளாக் 24 hours நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம ஸ்லீப்ல இருக்கும் போது கூட நெக்ஸ்ட் டேக்கான பிளான் என்னன்றத ஒரு சார்ட் மாதிரி நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா

0: இப்போ எல்லாராலையும் பண்ண முடியும். எதையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்குண்டான வர்க்கை இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்.
1: எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு தள்ளி போடாம நாளைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம இன்னைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது ஒர்க்லேயா இருந்தாலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்கிறதுலையா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துலையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நமக்கு அடுத்த வேலைகள் டக்குன்னு வருது அப்படின்போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றிக்கா இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்வி ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையானது அன்பா, புரிதலா, மரியாதையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மூணில் பெண்கள் நீங்கள் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு அன்புன்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அந்த அன்பு வந்து கணவராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி அன்புன்றது எல்லாரும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மரியாதை அப்படின்றது, ஒரு பொண்ணு வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்போது அந்த இடத்துல மரியாதை அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சமுதாயத்தில் பெண்கள் இருக்காங்க அப்படின்போது அந்த நேரத்துலையுமே வந்து மரியாதை அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து புரிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெண்களை பற்றி புரிதல் அப்படின்றது நமக்கு தான் அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது எல்லாமே ஏற்படுது அப்படின்போது அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாம் வாழ்கிறது யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது என்னைக்காவது சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளையும் கேர் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் அழகாக பார்த்துப்பாங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் நிறைவாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசர் லேசர் நிகழ்ச்சி நேயர்களை. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம் நேயர்களை. நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். நன்றி, டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான மரக்கடை வியாபாரி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல மரக்கடை வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கோடாலி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோடாலி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எப்பயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னாலும் அந்த கோடாலி மூலமா தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ முதல்ல அவர் வாங்கின கோடாலியில் அதுதான் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது கோடாலி தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதாவது நதியை தாண்டி போகும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போது இவருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அதுவோ அவரோட ஃபேவரட்டான கோடாலி, அது தண்ணியில் விழுந்துருச்சு, அதை எடுக்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார். அப்போ தண்ணிக்குள்ளேருந்து காட் வெளியில் வந்து என்ன சொன்னாருன்னா, தன்னோட ரெண்டு கையிலையும், ஒரு கையில் தங்க கோடாலியும் இன்னொரு கையில் வெள்ளி கோடாலியும் வச்சுருந்தாரு. இது ரெண்டில் உனக்கு எது வேணும்னு கேளு, நான் இதை தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த வியாபாரி அதை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இது ரெண்டுமே என்னோடது கிடையாது, என்னது மரக்கோடாரி, அதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ காட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகி அவருக்கு நிறைய வரங்களையும் கொடுத்தாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம நேர்மையாக இருக்கணும், அதுக்கான பலனை பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். என்னதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிகமான காசோ பணமோ இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்? யாழ்னி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த் போறேன்.
1: ஓகே, என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஃபாத்திமா ஸ்கூல்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நான் இப்போதான் புதுசா ஃபாத்திமா ஸ்கூல் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன்.
1: ஓ, இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி, அப்ப பழைய ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்கல, அவங்க எல்லாம் யார் யார்?
2: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல எனக்கு வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவஸ்ரீ, திவ்யஸ்ரீ, விஷாந்தினி, கிருத்திகா. அவ்வளோதான்.
1: ஆகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களே, அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேட்டை பண்ணி மிஸ் கிட்ட திட்டம்லாம் வாங்கியிருக்கீங்களா?
2: திட்டம் வாங்கியிருக்கோம்.
1: அதெல்லாம் உண்டு அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க. சரி, எந்த சம்பவத்தில் மாட்டி திட்டு வாங்கினீங்க அதையும் சொல்லுங்கள்.
2: படிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, அப்புறம் விளாண்டுட்டு இருப்போம் கிளாஸில், அதுக்கு திட்டு வாங்குவோம். அவ்வளோதான்.
1: சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும்

பெரிய விஷயங்கள் நம்ம யாழ் நீ கூட பேசலாம். ஸ்டே டியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6380649701.
3: சோனா FM 107.8 சமுதாய

0: வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க நான் வந்து சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில ஒரு தடியை பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்க வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட யாழினி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம யாழினி கூட பேசிடலாம். ஆனால் இப்போது இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் ஏற்படுது இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
7: மன அழுத்தம் யாருக்குனாலும் வரலாம். ஒன்று வந்து நம்ம குடும்ப சூழல், அதில் பெற்றோர்கள் அதிகமாக சண்டையிட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நம்ம படிப்பில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் வைக்கும்போது அந்த படிப்பு குழந்தைகளுக்கு வராமல் படிப்பில் ஒரு ஸ்டடியில் ஒரு அகாடமிக்காக ஃபெயில் ஆகும்போது

0: அதில் ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். இல்லை நம்ம ஒரு சில நேரம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பியராக ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, கேலி பண்ணும்போது அதனால் மன அழுத்தம் வரலாம். இல்லை சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளை எந்த கஷ்டமுமே தெரியாமல் வளர்த்துறோம். அப்போ ஒரு சின்ன ஃபெயிலியர் ஏற்பட்டால் கூட அதை தாங்க முடியாமல் அதை சோர்ந்து போயிடுறாங்க. அதை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு உணர்வோ இல்லை அதை தாங்கிக்கிற பக்குவமோ இல்லாமல் நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம். இப்போ முதல்ல இருந்தே நம்ம வந்து அவங்களுடைய கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணணும். இப்போ ஏதாச்சும் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது உடனே செய்து கொடுக்காம அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான சூழல் கூட ஏற்படும்ங்கிறத அவங்களுக்கு சின்னதுலேருந்தே நம்ம புரிய வச்சோம்னா மேபி அவங்களால மன அழுத்தத்தை கையாள்றதுக்கு எளிமையாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நன்றி மேம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி அவங்க உணவை வந்து கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணியை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஸோ குழந்தைங்களோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம யாழினி கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம யாழினி கூட பேசிடலாமா? யாழினி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல என்னதான் சேட்டை பண்ணாலும் அந்த படிக்கணும் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா படிச்சிருவீங்க
8: தானே?
7: படிச்சிருவீங்க. சரி, நீங்க எப்படி படிப்பீங்க, என்ன மார்க் எடுப்பீங்க?
8: நல்லா படிப்பேன், சூப்பரா படிப்பேன்.
7: சூப்பரா படிப்பீங்க, சரி, வெரி குட். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நீங்க கார்ட்டூன்லாம் பாப்பீங்களா?
8: ஆ பாப்பேன்.
7: என்னென்ன கார்ட்டூன்லாம் பாப்பீங்க?
8: கார்ட்டூன் நிஞ்சா ஹட்டோரி, அவ்வளோதான்.
7: அவ்வளோதான், சரி ஓகே. அப்போ நீங்க வீட்டில் சேட்டெல்லாம் பண்ணுவீங்களா?
8: எனக்கு
7: சேட்டை சேட்டை வீட்டில் இந்த ராவடி பண்ணுறது அதெல்லாம் இல்லையா?
8: இல்லை
7: இல்லை இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அப்படியே அவ்வளோ பவ்யமாக சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா? ம், எங்கே எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
8: ஆ, கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அப்புறம் பரவச உலகம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
7: சூப்பர், செம்மையாக என்ஜாய் பண்ணீங்களா?
8: ஆ, தண்ணியில் விளாண்டோம், அப்புறம் ட்ரை கேம்ஸ் நிறையா இருந்துச்சு விளாண்டோம், அப்புறம் அவ்வளோதாங்க.
7: ஓகே, இது வந்து ஸ்கூல்ல இருந்து. அப்ப வீட்ல?
8: வீட்ல கோயிலுக்கு, அப்புறம் பார்க்குக்கு, இங்க பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போவாங்க அப்பா. அவ்வளவுதாங்க.
7: சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்ல யார் ரொம்ப பிடிக்கும்?
8: எனக்கு எல்லாருமே பிடிக்கும்க்கா, அப்பா அம்மா பாப்பா எங்க அம்மா எல்லாமே பிடிக்கும்க்கா.
7: ஓ, உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா?
8: இருக்காங்க அக்கா. தங்கச்சி பேர் வந்து ஹர்ஷினி, அவ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறா, பாத்திமா ஸ்கூல்ல படிக்கிறா.
7: சூப்பர். சரி, நீங்களும் சிஸ்டரும் வீட்டில் விளையாடுவீங்களா?
8: ஆ, விளையாடுவேன்க்கா. ஒரு சில நேரத்தில் சண்டை போட்டு அப்புறம் மறுபடியும் அம்மா கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துடுவாங்கக்கா.
7: என்ன தான் திட்டு வாங்கினாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறது.
8: ஆமாக்கா.
7: வெரி குட், அப்படிதான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு பெட்டெல்லாம் பிடிக்குமா? உங்கள் வீட்டில் பெட் இருக்கா?
8: ஆ, டாகி வளர்த்துருக்கோம், அதனால் இங்கே ஊரில் தான் இருக்கு, வீட்டில் எதுவும் வளர்க்கலக்கா.
7: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு எந்த பெட் ரொம்ப பிடிக்கும்?
8: பெட்னா

0: எல்லா பெட்டுமே பிடிக்கும். சரி கியூட். ஓகே, என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் யாழினிக்கு?
1: பர்பிள்.
0: பர்பிள், சூப்பர். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யாழினி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.

FM 108.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட யாழினி தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா நம்ம யாழினி கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான தோசையிலேயே ஒரு வெரைட்டி தான் சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னா டொமேட்டோ தோசை. ஸோ எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டொமேட்டோ தோசையை செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 2, அடுத்ததாக அரிசி மாவு, நம்ம வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து 1 கப்பு, பச்சை மிளகா 1, உப்பு தேவையான அளவு, லைட்டாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி இலையும், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளி 2 எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது தோசை மாவு, அது கூட இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரேவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயமும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் கொத்தமல்லியும் இது ரெண்டையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே நம்ம முறுமுறுன்னு தோசை ஊற்றி எடுத்தோன்னா சூப்பரான இந்த டொமேட்டோ தோசை ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக தோசை வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஆனால் இந்த தோசை நல்லா அப்படி ரெட் கலரில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அதாவது குழந்தைங்க சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லிவிடுங்க. நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787770108. இந்த நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு டிஷ் வந்து ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி ஓட் பண்ண வேண்டிய நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770108. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்டு நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: இருக்காங்க அண்ட் அவங்களோட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்க எக்ஸாம் ஃபியர் எல்லாம் போக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அந்த பயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு டீச்சர்ஸ் சைட்லேருந்து என்னென்ன அட்வைஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேம்?
5: முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாதுன்ற மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும். மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் பயம் அதுதான் மெயினாக அவங்க படித்ததையும் மறந்து. இப்போ நமக்கே ஒரு எக்ஸாம்னு சொன்னால் ஒரு டென்ஷன் இருக்குது. ஸோ ஃபியர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹவு டு பிளான். மேபி ஒரு ஷார்ட் பிளான், ஒரு டே பிளானாக இருக்கலாம், மந்த் பிளானாக இருக்கலாம், வீக் பிளானாக இருக்கலாம், அக்கார்டிங் டு தி எக்ஸாம். நம்ம அந்த பிளான் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும். இல்லை ஒன்று நாமளே கொடுக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதோட மிஸ் இன்னைக்கு படிக்கலாமா, இப்போ படிக்கலாமா, ஃபஸ்ட்டு பெரிய கொஸ்டின் படிக்கலாம், அதாவது ஸ்டைலே வேறு. சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறதுலையும் ஒன்று இருக்கணும். ஷார்ட் கொஸ்டினா, 2 மார்க் கொஸ்டினா, 5 மார்க், அந்த மாதிரியும் நம்ம டே பிளானில் கூட மாற்றிக்கலாம். அதாவது பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்கோம். அடுத்து ரெகுலராக திருப்பி திருப்பி நம்ம சில கொஸ்டின்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். அதான் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரெகுலராக இப்படி கேட்பான், அப்படி கேட்பான், மாற்றி கேட்பான், எந்த ஸ்டைலில் கேட்டாலும் இதை ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஸ்டைல் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸை மாற்றி கேட்டோம்னா பிள்ளைகளுக்கு புக்கில் இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் இந்த ஒரு கொஸ்டின் இருந்தால் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டாங்க, அதுலேருந்து எப்படி ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், எப்படி 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் குழுவாக சொல்லி கொடுத்துருங்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ நம்ம யாழினி கூட பேசிடலாம். யாழினி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
6: சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், எல்லா டீச்சரும் பிடிக்கும்.
4: ரெண்டு டீச்சர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
6: சயின்ஸ்.
4: சயின்ஸ் ஏன்?
6: ஏன்னா மேம் பாடம் ஈஸியாக சொல்லி தருவாங்க, அதுக்கு தமிழ்லையும் அடுத்து சொல்லுவாங்கக்கா, அவ்வளோதான்க்கா.
4: ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே ஓகே, சரி, நல்லா படிச்சு பெரிய

0: நானதும் ஒரு சூப்பரான வேலையில ஜாயின் பண்ணிரணும் ஓகேவா? அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உலகத்தோட பல்வேறு இயற்கை அதிசயங்களை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட அழகான தீவான டாஸ்மேனியால இருக்கக்கூடிய ஓசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஓஷா மலை கடல் மட்டத்திலிருந்து 1617 மீட்டர், அதாவது சுமாராக 5305 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கக்கூடிய மலை தாங்க. டாஸ்மேனியாவோட மிக உயரமான சிகரமும் இது தான். இது உலக புகழ்பெற்ற கிரேடில் மவுண்டன் லேக் செயின்ட் கிளேர் தேசிய பூங்காவோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. இயற்கை ஆர்வலர்கள், மலையேற்ற வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மலை ரொம்பவுமே பிரபலமான இடமாகவுமே இருக்கு. இந்த மலை முழுசுமே ஜுராசிக் காலத்தை சேர்ந்த டோலோரைட் பாறைகளால் உருவாகி இருக்குங்க. அதாவது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவான பாறைகள் இந்த மலையில் இன்னமுமே வலிமையாக இருக்குங்க. மலையோட உச்சியிலிருந்து பார்க்குறப்போ அதோட காட்சி பசுமையான காடுகள், ஏரிகள் மற்றும் மலைத்தொடர்களால் நிரம்பி இயற்கையோட அற்புத ஓவியத்தை மாதிரியே அப்படியே அழகாக இருக்குமா. ஓசாமலைக்கு இயற்கை அழகு மட்டும் இல்லை, வரலாற்று சிறப்புமே இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் டாஸ்மேனிய பழங்குடியினர்கள் வாழ்ந்ததற்கான சில சான்றுகள், கல்கருவிகள் மற்றும் பழமையான முகாம்களோட தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா 1860களில் ஐரோப்பிய ஆய்வாளர் இந்த மலையை அளவிட்டாராம். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்ம ஒரு சின்ன இடத்தை அளவிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோங்க, ஆனால் அவர் ஒரு மலையவே அளவிட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அந்த அளவிடப்பட்ட அந்த மலையோட பேர் வந்து கிரீஸில் இருக்கக்கூடிய ஓசா மலையோட பேரை அடிப்படையாக கொண்டு தான் சூட்டப்பட்டதாங்க. சில வருஷங்கள் வரைக்கும் டாஸ்மேனியாவோட மிக உயரமான மலை வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 1954 வருஷம் நடந்த வான்வெளி ஆய்வுகளுக்கு அப்புறம்தான் ஓஷா மலை தான் மாநிலத்தோட மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டதுங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் நிலக்கரி மற்றும் கனிம வளத்தை தேடக்கூடிய முயற்சிகளும் நடந்தது. ஆனால் அதில் வந்துட்டு பெருசாக எதுவுமே வெற்றி கிடைக்கலைங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியோட இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு இது உலகத்தோட முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றா இருக்குங்க. மலையேற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு ஓஷா மலை ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குது. குறிப்பாக குளிர்காலத்தில் பலத்த காற்று, உறைப்பனி மற்றும் கடினமான பாதைகள் இருக்கிறதுனால அனுபவம் இருக்கக்கூடிய மலையேற்ற வீரர்களுக்கே இது ஒரு சவாலான இடமா இருக்குங்க. இருந்தாலும் உச்சி அடைஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய அந்த காட்சி எப்பயுமே பயணத்திற்கான மிகப்பெரிய பரிசாக தாங்க இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமேல் அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இது வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் ஒரு

0: உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பி தான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஜெரினா காடு பகுதியை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்து பேசியிருந்தாங்க. அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். அவரோட ஆட்டோக்குள்ளேயே உட்காந்து தான் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பொறுமையாக நமக்காக பகிர்ந்திருக்காரு. முதல்ல வந்துட்டு அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது? ஏன்னா அவர் வந்துட்டு பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்காராங்க. அதனால நான் அந்த கேள்வியை கேட்டேன். வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கங்க.
4: பேர்?
5: என் பேர் கார்த்திக்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: நான் ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினா காடு.
4: எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க?
5: நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருந்தது எல்லாம் ஏற்காடு தான்.
4: ஓகேண்ணா. இங்கே வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ் எந்த லெவலில் இருக்குது? இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கு?
5: கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏற்காடுனாவே ஏழைகள்னு ஊட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஊட்டி மாதிரி தான் இது ஒரு சின்னதாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கூலிங்னாவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இங்கே இங்கெல்லாம் ஏற்காடு நாங்களாம் எப்பயுமே வந்து குளிர்துன்னு ஸ்வெட்டர் போட்டுட்டு எப்பயுமே இருப்போம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காங்க, சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலும் பில்டிங் மரம் அது இதுன்னு எல்லாம் வெட்டி மரத்தை எல்லாம் வெட்டி லோடு லோடாக ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்காடு அப்படி சிட்டி மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்கலாம் ஒரு மலை கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், கூலிங்காக இருக்குது, நம்ம வெயிலில் கடந்து இதாகுது, எத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஒரு நாள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வெளியூர்லேருந்து எங்கெங்கேயோ வந்துருக்க வருவாங்க ஏற்காட்டுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா வந்தேன்ட்டு வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வெயில் இந்த மாதிரி இருக்குது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மலை மரங்கள் எல்லாம் அழிவு தான். எங்கே பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு நீங்கள் வேணால் பார்த்து பாருங்கள், பில்டிங்ஸ் ஒர்க்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கும். மெயின் காரணம் அதுதான். ஒரு கூலிங்னாவே மலை ஹில் ஸ்டேஷன்னாவே மரங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். மற்றபடிலாம் இல்லை. நிறையா பேர் ஏமாந்து தான் போகிறாங்க டூரிஸ்டெல்லாம்.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு கார்த்தி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மரங்களை நம்ம வெட்டுறதுனால நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுது அப்படின்றது நல்லாவே தெரியுங்க. எனக்கு ஒரு ஆசை, இப்போது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் கொஞ்சம் அளவுக்கு கார்டன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரூல் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு சின்ன இடத்துலையாவது ஒரு சின்ன தோட்டம் இருக்கணும் அப்படின்றது தாங்க அந்த ரூல். நேர்களே, இதெல்லாம் யோசிச்சு வைங்க. நான் இப்போ வந்துட்டு அடுத்த பகுதிக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கான இனிமையான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பார்த்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8. நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஆனைக்காடுல இருந்து தெருக்கூத்து கலைஞர்கள் பலருமே சேர்ந்து ரொம்ப அருமையா பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டினாங்க.

0: அந்த நாடகத்திலிருந்து பல பகுதிகளை நம்ம கேட்டிருப்போம். அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக இப்ப வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து அந்த நாடகம் எப்படி இருக்கு அப்படின்றத தாராளமா நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட சோனா எஃப்எம் எண்ணுக்கு பகிர்ந்துக்கலாம். சரி, காத்துட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக அந்த நாடகத்திலிருந்து சின்ன பகுதி வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.
1: நானும் சபைக்கு வந்தேன் அல்லவா, நான் யாரு, நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன், நன்றாக அறிந்தாயா?
2: சொன்னதான் தெரியும்.
1: தெரிவிக்கின்றேன்.

என்ன நேயர்களே, ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த அருமையான நாடகத்தோட ஒரு சின்ன பகுதியை நமக்காக நிகழ்த்தி காட்டின ஏற்காடு ஆனைக்காடு பகுதியை சேர்ந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சோனா எஃப்எம் சார்பா. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கை நமக்கு பல அதிசயங்களை பரிசளிச்சிருக்கு. அதுல மிகவும் சாதாரணமா இருந்தாலும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு பறவை தான் இந்திய குளத்து நாரை, அப்படி இல்லைன்னா நெல் கொக்குன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. நேர்களே, இந்திய குளத்து நாரை சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்ட ஒரு பறவை தான். வயல்வெளிகள், குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் அப்படின்னு தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பறவைய அடிக்கடி பார்க்கலாம். ஆனா இதோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? தரையில நிற்கும் போது செம்பழுப்பு மற்றும் ஆலிவ் நிற இறகுகளால சுற்றுச்சூழலோட ஒன்னா கலந்துடுதுங்க. அதனால நம்ம கண்களுக்கே தெரியாம நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது பறக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா திடீர்னு அதோட பளிச்சுன்ற வெள்ளை ரக்கைகள் விரிஞ்சு பார்க்கிறவங்களை வியப்புல ஆழ்த்திடுதுங்க. இந்திய குளத்து நாரை மிகவும் பொறுமையான வேட்டைக்காரன். தண்ணியோட ஓரத்துல அசையாம நின்று சரியான தருணம் வர வரைக்கும் காத்திருக்கும். அதுக்கப்புறமா மின்னல் வேகத்துல தன்னோட அழகான மீன்கள், தவளைகள், நீர்பூச்சிகள் எல்லாத்தையும் பிடிச்சு அதுக்கு உணவாக்கிக்குதுங்க. இந்த பறவையோட இன்னொரு சிறப்பு பருவமழை தொடங்கினுடனே இனப்பெருக்கம் செய்யறது தான். மரங்களுக்கு மேல குச்சிகளால கூடு அமைச்சு பொதுவா 3-5 முட்டைகள் இடுதுங்க. ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கும். இயற்கை நமக்கு கத்துத்தரக்கூடிய குடும்ப ஒற்றுமைக்கு இது ஒரு அழகான எடுத்துக்காட்டா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பறவை மிகவும் சாதாரணமா இருந்தாலுமே ஈரநிலங்கள் அழிக்கப்படுறதும் நீர் மாசுபடுறதும் இதோட வாழ்விடத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குங்க. குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்பட்டாதான் இந்திய குளத்து நாரை மாதிரியான பல உயிரினங்களும் பாதுகாப்பா வாழ முடியுங்க. நேர்களே, அடுத்த டைம் ஒரு குளம் அல்லது வயல்வெளிக்கு போகும்போது அமைதியா நின்று சுத்தி பாருங்க. முதல்ல எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா திடீர்னு வெள்ளை ரக்கைகள் விரிச்சபடி ஒரு பறவை பறந்தா அதுதான் நம்ம இந்திய குளத்து நாரை அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இயற்கை எப்பயுமே ஆச்சரியப்படுத்த தயாராதாங்க இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் சின்ன தீவில் வாழ்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினர் காரி மக்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. காரி மக்கள் யாரு, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா, அரக்புரா கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவான கிராண்ட் தீவு தான் இவங்களோட பாரம்பரிய வாழ்விடம். இன்னைக்கு உலக வரைபடத்தில் சின்ன இடமா இருந்தாலுமே காரி மக்களுக்கு இது வெறும் தீவு மட்டும் இல்லை, அவங்களோட முன்னோர்களோட வாழ்ந்த புனிதமான தாய் நிலம் கூட. காரி மக்களுடைய பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 20 சதுர மைல்கள் மட்டும்தான். ஆனால் அந்த சின்ன பரப்புக்குள்ள கடற்கரை, பவளப்பாறைகள், கடல் வளங்கள் மற்றும் இயற்கை சூழல் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட அங்கமாக இருந்ததுங்க. மீன் பிடிக்கிறது, கடல் வளம் சேகரித்தல் மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழ்றது எல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட அடிப்படையாக இருந்தது. காரி மக்களோட மொழி அங்கே இருக்கக்கூடிய மாங் மக்களோட மொழியோட மிகவும் ஒத்ததாக இருந்ததுங்க. இதை வந்துட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகுது, ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. இதனால் அந்த ரெண்டு சமூகங்களுக்கும் நீண்ட கால தொடர்பும் கலாச்சார பரிமாற்றமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. காரி மக்கள் வாழ்ந்த கிராண்ட் தீவோட பூர்வீக பெயர் உருள் ஜா அப்படின்றது தாங்க. அந்த பேர் தாங்க அந்த நிலத்தோட அவங்களுக்கு இருந்த ஆழமான பண்பாட்டு உறவை நினைவூட்டுது. ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கு நிலம் அப்படின்றது வெறும் சொத்து இல்லை, அது அவங்களோட வரலாறு, கலாச்சாரம், முன்னோர்களோட நினைவுகள் மற்றும் ஆன்மீக அடையாளம். சில ஆய்வாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரி மக்களை தனித்த பழங்குடியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மாங் மக்களில் ஒரு கிளையாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்ற கருத்தையுமே முன்னாடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் ஆஸ்திரேலிய பழங்குடி சமூகங்களோட வரலாறு இன்னமுமே தொடர்ந்து ஆராயப்பட்டு வரதை காட்டுதுங்க. காரி மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துது. ஒரு சமூகத்தோட பெருமை அதோட மக்கள் தொகையிலையோ அல்லது நிலப்பரப்போட அளவிலையோ இல்லை, அவங்க பாதுகாத்த மொழி, கலாச்சாரம், இயற்கையோட கொண்டிருந்த உறவு தாங்க. அதோட சேர்த்து தலைமுறைகள் கடந்து வந்த பாரம்பரிய அறிவுல தான் அந்த சமூகத்தோட உண்மையான செல்வம் இருக்கு அப்படின்றாங்க. நேர்களே, உலகத்துல பல சின்ன பழங்குடி சமூகங்கள் இன்னைக்குமே தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டி போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தினமுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னமுமே தெரிஞ்சுப்போம். இப்போ வந்துட்டு நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். என்ன நேயர்களே, நான் கிளம்பட்டுமா? டடா பாபாய். நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. காலையில் எந்திரிச்சதுமே அம்மா டீ எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய பொழுதே ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு வந்து போவாங்க. ரெகுலராக டீ கடைக்கு போயிட்டே இருக்கவங்களுக்கும் அந்த டீ கடைக்காரருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் இருக்கும். பாசம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல நட்பு கலந்த ஒரு அன்பு இருக்குங்க. அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் சக்கரை அதிகமானா, அண்ணா இந்த இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்போம். அவங்களும் வந்து உரிமையோட நமக்கு வந்து அந்த டீ போட்டு கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம ஊர்லலாம் வந்து டீ கடை இருக்கும். டீ கடைக்காரர் கூட நம்ம வந்து ஒரு நட்போடவையும் இருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு கடையில் டீ கடையில் டீ கடைக்காரரே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. டீயும் நாம் தான் வந்து போடணும், காசும் அங்கே இருக்கிற பெட்டியில் நாம் தான் போடணும். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ அப்படி உண்மையாலுமே ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த டீ கடை எங்கே இருக்குது, அதை யார் நடத்திட்டு இருக்கா, எப்படி அந்த ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த கடையை பற்றி கேள்விப்பட்டால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இதே மாதிரி தாங்க இயங்கிட்டு இருக்கு அந்த ஒரு கடை. 100 வருஷம் அப்படின்னா சாதாரணமாக பொதுவாக 100 வருஷம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாத்தா காலத்தில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ்ஸே அப்பாவே ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 100 ஆண்டுகள் ஒரு கடை நடத்தப்படுது, அதுவும் குறிப்பிட்ட விஷயத்தில். அதாவது டீ மாஸ்டர் யாருமே இருக்க மாட்டாங்க, ஓனர் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களே வந்து டீ போடணும், அமௌண்ட் போட்டு போயிடணும், இப்படி ஒரு சிஸ்டம். பல ஹோட்டல்களில் பஃபே முறையில் உணவை வைப்பாங்க, அவங்களே போயிட்டு செல்ஃப் சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹோட்டலில் நாமளே போயிட்டு பிளேட்டை எடுத்து சாப்பாட்டை வந்து அள்ளி போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதானே இல்லைங்களா? ஆனால் இது ஒரு படிக்கு மேலே போயிட்டு, பல படிகள் மேலே போயிட்டு இந்த கடையில் வாடிக்கையாளர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான டீயை வந்து போட்டுப்பாங்களாம். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு டீ கடை நடத்தக்கூடிய ஒரு தலைமுறை, 100 வருஷங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ கடை இயங்கிட்டு இருக்குங்க. 100 வருஷங்களுக்கு மேலே அங்கே ஓனர் யாரும் இருக்க மாட்டாங்க, டீ போட்டு தரதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கடை, ஸோ அந்த கடையை பற்றின ஒரு கதையும் அந்த குடும்பத்தை பற்றின ஒரு கதையும் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதாவது நினச்சி பாருங்கள், ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் யாருமே இல்லை. அடுப்பு இருக்குது, பால் இருக்குது, டீத்தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, பாத்திரம் இருக்குது. நமக்கு எவ்வளோ டீ வேணுமோ நம்ம வந்து டீ போட்டுக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து குடிக்கலாம். உரிமையாளர் கடையில் வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பெட்டி இருக்கும், எவ்வளோ டீ குடித்தோமோ அந்த டீக்கான அமௌண்ட்டை அந்த கல்லாப்பெட்டியில் வந்து வச்சுட்டு

நம்ம வந்து போயிடணும். நினச்சி பாருங்க, எப்படிங்க கல்லாப்பட்டி யாராவது தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்குங்க. ஒருத்தர் கூட பணம் கொடுக்காமலும் போகிறதில்ல, அந்த கல்லாப்பட்டியும் அங்கே தான் வந்து இருக்குது. ஸோ அந்த கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இது எங்கே அப்படின்னா வேறு எங்கேயுமே இல்லைங்க, நம்ம இந்தியாவில் மேற்கு வங்கம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய செரம்போரே அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த டீ கடை வந்துருக்கு. கொல்கத்தாவை சேர்ந்த ஆராதனை சட்டர்ஜி அப்படின்ற ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டீ ஷாப் பற்றி ஒரு அழகான ஒரு வீடியோ வந்து வெளியிடுறார். அந்த வீடியோ தான் ஒரு கட்டத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. இன்றைக்கி அந்த வீடியோனால தான் நாமளும் வந்து இந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோவோட தலைப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ரூக் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற தேயிலை கம்பெனியில் பணி செஞ்சிட்ருக்கக்கூடிய நரேஷ் சந்திரா ஷோம் அப்படின்ற ஒரு நபரால் இந்த டீ கடை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க. நரேஷ் சந்திரா ஷோம் அப்படின்றவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. தொடர்ந்து அவருடைய கதையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ஸ்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது. சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு எந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு டீ ஷாப், அந்த ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ரூக் ஃபாண்ட் அப்படின்ற புகழ்பெற்ற தேயிலை கம்பெனியில் பணியாற்றி வந்த நரேஷ் சந்திரா ஷோம் அவர் வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாருங்க. அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க. அவர் நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் கூட பங்கு பெற்றிருக்கிறார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னோட வாழ்நாளில் ஒரு பகுதியாக இந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த மண்ணில் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக வந்து முளைச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சுதந்திர போராட்ட வீரர் ஒருவருடைய டீ கடை அப்படின்றதுனால அந்த மண்ணோட ஆன்மாவாகவே இந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த கடையோட இப்போ இருக்கிற உரிமையாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தினமும் காலையில் அந்த டீ கடையை வந்து திறந்து சில அடிப்படை வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார். எக்ஸாம்பிள், அந்த இடத்த சுத்தப்படுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், பால் கொண்டு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கடையை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அந்த கடையை யார் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வர டீ குடிக்கிற வாடிக்கையாளர்கள் தான். இப்போ வரைக்குமே ஒரு திருட்டோ இல்லை பணம் செலுத்தாமல் யாரும் போகிற ஒரு சம்பவங்களோ அங்கே நடக்கிறதே இல்லை. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த கடையோட உரிமையாளர் வந்து இதை வந்து பெருமையோடு வந்து சொல்கிறாருங்க. நினச்சி பாருங்கள், ஒரு டீ கடை இருக்குது, யாருமே இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற பொருட்கள், அடுப்பு, அதற்கப்புறம் பால், அதுக்கப்புறம் என் கல்லாப்பட்டி கூட காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அங்கே இருக்க மக்களோட அந்த ஒழுக்கம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்குங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் செக்யூரிட்டி, கேமராக்கள், அலாரம் சிஸ்டம், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு சுவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே நம்ப முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட நம்ம வந்து நம்ப மாட்டோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம ஃபோனுக்கு கூட பாஸ்வேர்டு இருக்கும், அது வந்து கொஞ்சம் சேஃப்டியும் கூட தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு கடை இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு டீ கடையோட ஒரு கதை தாங்க. அந்த டீ கடையோட கதை மட்டும் இல்லை, அதை நடத்திக்கிட்டு இருக்கவர் ஆரம்பித்தவர் எல்லாருடைய ஒரு கதையும். அந்த டீ கடை எப்படி இருக்குது அப்படின்னா, டீ கடை இருக்கும், அங்கே டீ போடுறதுக்கான பொருட்கள்லாம் இருக்கும், ஆனால் போட்டு தரதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பணம் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டீ கடைக்கு வரவங்க அவங்களா டீ போட்டுட்டு அதற்கான பணத்தை அந்த கலாப்பெட்டியில் போட்டுட்டு போயிடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு நபர், அவரோட பேர் ஆராதனா சட்டர்ஜி. அவர் வந்து இதை வீடியோ எடுத்து இணையதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். அது கூடவே சில வார்த்தைகளையும் ஆட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு உலகத்தில் மனிதர்கள் கிட்ட மனிதநேயம் மங்கிருச்சு அப்படின்னு தோணும்போது, இந்த சின்ன டீ கடை 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுறத நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த வரியே பல விஷயங்களை சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே விரக்தியோ வருத்தமோ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உலகம் வந்து இப்படி தான், இந்த உலகமே இப்படி தான், உலகம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும், சொல்லவும் செய்வோம். அப்போல்லாம் இந்த மேற்கு வங்கத்தோட சிறம்பூரா ஊரில் இருக்கக்கூடிய யாருமில்லா தனியாக இயங்கி கொண்டிருக்கிற அந்த 100 வயது டீ கடையை நினச்சி பார்க்கலாங்க. ஸோ இன்னும் அந்த ஒரு விஷயம் ஆழமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த கடையை நினச்சி பார்க்குறத விட, அந்த கடையை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த கடைக்கு தினமும் வர மனிதர்கள் உண்மையிலே ஆச்சரியமானவங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். சும்மா போயிட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட யாரும் நினைக்கிறது இல்லைங்க. எல்லா நாளும் எந்த அளவுக்கு டீ அங்கே வந்து அந்த பால் இருக்கோ அதற்கான அமௌண்ட் அந்த கல்லாப்பட்டியில் வந்து இருந்திருக்குங்க. அந்த உரிமையாளர் அதை வந்து பெருமையாக சொல்கிறார். அங்கே கல்லாப்பட்டி இருக்குது, காசு இருக்குது, டீ இருக்குது, குடிக்க மனிதர்களும் இருக்கிறாங்க, ஆனால் திருடர்கள் யாரும் இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. மனிதர்கள் மீது மனிதர்கள் வைத்திருக்கும் அந்த அசைக்க முடியும்

அறியாத நம்பிக்கையை விட விலை மதிப்பில்லாதது வேற ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த ஒரு கதையை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஒரு அழகான கதையை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதாவது ஒரு டீ கடையோட ஒரு கதை. அந்த டீ கடைக்கு வயது 100 மேலேங்க. 100 மேலே, 100 மேலே அந்த கடை எப்படி இயங்கிட்டிருக்கு அப்படின்னா, கல்லாப்பட்டியில் யாருமே இல்லைங்க, டீ போட்டு தரதுக்கு யாருமே இல்லைங்க. அந்த கடைக்கு வரவங்களே அதை வந்து இந்த டீ வந்து போட்டுக்கணும், கல்லாப்பட்டியில் பணம் போட்டுக்கணும், இப்படி ஒரு கடை. இந்த கடையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா, அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் நரேஷ் சந்திரா ஷோ. இவர் அந்த ஒரு கடையை வச்சிருக்கிறார். அப்போ ஆரம்பித்தவரும் அவர் தான். ஸோ அந்த சுதந்திர போராட்ட வீரர் தொடங்கின ஒரு கடை அப்படின்றதுனால அந்த ஒரு கடை அப்படி ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. இப்பீத்திக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் தினமும் காலையில் வருவார், கடையை திறந்து அடிப்படை விஷயங்களை மட்டும் சரி செஞ்சுட்டு அவர் வந்து போயிடுவார். கடையை வந்து அவர் பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு இல்லை. அதாவது அவர் நாள் முழுக்க இருந்து அந்த கடையை பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை, அவர் வந்து போயிடுவார். அந்த கடையோட வாடிக்கையாளர்களே அந்த கடையை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா, அதுதாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயாச்சும் இந்த உலகத்து மேலேயும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்பிக்கையை வச்சா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அந்த வார்த்தையே எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது தாங்க. 100 அப்படின்னு நினச்சி பாருங்கள். 1 மாதம் 2 மாசம் இல்லைங்க, 100 அந்த ஒரு கடை, அந்த ஒரு நம்பிக்கையில், வெறும் நம்பிக்கையில் மட்டும்தாங்க இயங்கிட்டு. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.